0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.
3: मुझे इसकी परवाह नहीं।

0: 2027 வரவு செலவு திட்டம், தற்காப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும், பிரதமர் தகவல். மலேசியாவும் சிங்கப்பூரும் ஆழ்வளத்துறையில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தவுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மக்களின் நலன் கருதி நாடாளுமன்ற தொகுதிக்கு அரசாங்கம் ஒதுக்கீடுகளை வழங்குகிறது. அவை நாடாளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட உரிமை அல்ல என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான மேம்பாட்டு பணிகளுக்கு நிதியளிப்பதை நோக்கமாக கொண்டே இந்த ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த கொள்கையை நெடுங்காலமாக பின்பற்றி வருவதை சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2027 வரவு செலவு திட்டத்தில் தற்காப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டின் அமைதியை உறுதி செய்வதற்கு பொருத்தமான இந்நடவடிக்கை மதிப்புமிக்க சொத்தாக உள்ள அதேவேளை அதனை எப்போதும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் விவரித்தார். மலேசிய ஆயுதப்படை ATMஇன் தயார் நிலையை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு உறுப்பினர்களின் நலனை தொடர்ந்து பேணவும் இது அவசியமாகிறது. மலாக்கா திரண்டா முகாமில் ATM உடனான நிகழ்ச்சியில் டாக்டர் அன்வார் உரையாற்றினார். மலேசியா புதிய முதலீட்டு நிதிகளை உருவாக்க தேவையில்லை. மாறாக உள்ளூர் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய உதவ ஏற்கனவே உள்ள நிதிச்சூழல் அமைப்புகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா தெரிவித்துள்ளார். மூலதன பற்றாக்குறை தற்போது முதன்மை சவாலாக கருதப்படவில்லை. காரணம், தற்போது 2.2 டிரில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மூலதனம் கையிருப்பில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் நிறுவனங்கள் தெளிவான வளர்ச்சிப் பாதையை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த பல்வேறு நிதி வழங்கும் அணுகுமுறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் உறவையும் வலுப்படுத்துவது அவசியம் என்றவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு உள்நாட்டு பொருளாதாரத்தில் அரசாங்க தொடர்பு நிறுவனங்களின் செயலாக்கத்தை முடுக்கிவிடுதல் உருமாற்றத் திட்டம் கியர் அப் வாயிலாக 20.3 பில்லியன் ரிங்கெட் மூலதன ஒதுக்கீடு விநியோகிக்கப்பட்டதாக டாக்டர் அமீர் ஹம்சா தெரிவித்தார். 2024 ஒதுக்கப்பட்ட 6.6 பில்லியன் ரிங்கெட்டை விட இது 3 மடங்கு அதிகரிப்பை குறிக்கிறது என்றவர் தெரிவித்தார். 2024 கியர் ஆப் தொடங்கப்பட்டது. இது 6 அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் GLICக்களை உட்படுத்துகிறது. ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP, பெர்முடன் நேஷனல் நிறுவனம் PNB, பொதுச்சேவை ஓய்வூதிய நிதி KWAP, கசானா நேஷனல் பர்ஹாட், தபுங்ஹாஜி வாரியம், ராணுவப்படை நிதி வாரியம் ஆகியவை அவற்றுள்ளடங்கும். மலேசியாவும் கம்போடியாவும் இருவழி உறவை தொடர்ந்து வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளன. குறிப்பாக தற்காப்பு, பாதுகாப்பு போன்ற துறைகளில் அவை ஒத்துழைப்பை வலுப்படுத்தவுள்ளன. மேலும் இது ஆசியானின் மீள்திறனை மேம்படுத்த பங்களிக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் முகமது காலித் நொர்டின் தெரிவித்தார். நோம்பேனில் கம்போடிய பிரதமர் ஹூன் மானேட்டை மரியாதை நிமித்தம் சந்தித்த அவர் இதனை கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான தற்காப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சி குறித்து அதில் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் முகமது காலித் குறிப்பிட்டார். மலேசியாவும் சிங்கப்பூரும் ஆழ்வளத்துறையில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தவிருக்கின்றன. குறிப்பாக கிக் தொழிலாளர்களின் நலன், பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் கூறினார். தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் தனித்துவமான நெருக்கமான தொழிலாளர் உறவை பகிர்ந்து கொள்வதாகவும் இரு நாடுகளும் திறன் மேம்பாட்டில் புதிய ஒத்துழைப்பு துறைகளை ஆராய்வதற்கான சிறந்த வாய்ப்புகளை இது உருவாக்குவதாகவும் அமைச்சர் கூறினார். நேற்று சிங்கப்பூருக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட அவர் அக்குடியரசின் ஆழ்வளை இடைக்கால அமைச்சர் ஜாஸ்மின் லாவை சந்தித்து இதுகுறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டார். ஸ்தாபா தொழிற்கல்விக் கல்லூரி மாணவர்கள் தங்கள் பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க வழிகளை உருவாக்கும்படி கல்வியமைச்சு சவால் விடுத்துள்ளது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சிறந்த வழிகளை ஆராய்ந்து கண்டறிய மாணவர்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரே அத்திட்ட பரிந்துரைகளை தம்மிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கேட்டுக் கொண்டுள்ளார். சோல் பெருநகர கல்வி அலுவலகத்திற்கும் ஸ்டாபாக் தொழிற்கல்வி கல்லூரிக்கும் இடையிலான ஒத்துழைப்பு நிகழ்ச்சியின் போது ஃபட்லினா இந்த சவாலை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் மலேசியாவிற்கான தென்கொரிய தூதர் யோ சியங் பேவும் கலந்து கொண்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: ஒரே கிளிக்
2: RTM இன் 34 வானொலி அலைவரிசைகளையும் நேரலையாக செவிமடுக்கலாம்.
1: உடனே RTM கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
0: அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோர் சியட்டாவிற்குள் நுழைந்ததை தொடர்ந்து இத்தாலியில் இருந்து வரும் பயணிகளுக்கு தற்காலிக எல்லை சோதனை அறிமுகப்படுத்தப்படும் என ஸ்பெயின் அறிவித்துள்ளது. இத்தாலி சந்தித்து வரும் தொடர் சட்டவிரோத கொடியேற்ற அழுத்தங்களுக்கு மத்தியில் இச்சோதனைகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. சனிக்கிழமை நள்ளிரவு தொடங்கி செப்டம்பர் 7 வரை இது செயல்படுத்தப்படும் என ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தது. ரோம் தனது எல்லை சோதனைகளை உடனடியாக நீக்காவிட்டால் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மேட்ரிட் குறிப்பிட்டுள்ளது. இடிக்கப்பட்ட வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதியில் $400 மில்லியன் மதிப்பில் நிர்மாணிக்கப்படும் நவீன மண்டபத்தின் கட்டுமானத்தை நிறுத்தும்படி அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு அந்நாட்டின் மத்திய முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒவ்வொரு அதிபரும் வெள்ளை மாளிகையின் உரிமையாளர் அன்று, மாறாக தற்காலிக குடியிருப்பாளர் மட்டுமே. ஆகையால் காங்கிரசின் அனுமதி இல்லாமல் அங்கு நவீன மண்டபத்தை நிர்மாணிக்க இயலாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 8,360 சதுர மீட்டர் பரப்பளவில் நவீன மண்டபத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஈபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எர்வாபோ தடுப்பூசியை மனிதர்கள் மீது செலுத்தி மிகப்பெரிய அளவிலான மருத்துவ பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவும் அத்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க தற்போது தமது தரப்பினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரே தடுப்பூசியாக இது உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அடனம் கெப்ரியசிஸ் தெரிவித்தார். அத்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை விட மிக வேகமாக பரவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்துறை உட்பட வட கிவுவில் உள்ள 55,000 முன்கள பணியாளர்களுக்கு இத்தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எண்ணெய் வளமிக்க ஏமனை நோக்கி ஹுதி தரப்பினர் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 10 கொல்லப்பட்டனர். அண்மைய காலமாக கிளர்ச்சி படையினர் அப்பகுதியில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் உட்பட ராணுவமும் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹுதிக்கும் சவுதி ஆதரவிலான ஏமனுக்கும் 2022 செயல்படுத்தப்பட்ட போர் நிறுத்த உடன்பாடு கடந்த மாதம் முறிந்தது. இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையிலான மோதல் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என ஐநாவுக்கான ஏமனின் சிறப்பு தூதர் ஹான்ஸ் கிரான் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் மோதலுக்கு மத்தியில் இருதரப்பினரும் பொறுமையை கடைபிடித்து சுமூகமான பேச்சை நடத்தும்படி அவர் அழைப்பு விடுத்தார். விளையாட்டு கொரிய பூப்பந்து போட்டி. 3 தேசிய பிரதிநிதிகள் அதன் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்றைய ஆட்டத்தில் நாட்டின் ஆடவர் ஒற்றையர் தொழில்முறை விளையாட்டாளர் சியம் ஜூன்வெய் சீனாவின் ஜூ ஜுவான் சென்னுடன் பொருதுவார். சக நாட்டு விளையாட்டாளர்களை வெற்றி கொண்ட புதிதாக இணைக்கப்பட்ட ஆடவர் இணையினர் தீகாய்வுன் யாப்ராய்கிங் ஜப்பானின் ஷூஜி சவாடா டைகோ தனியாகோவை சந்திப்பர். இந்நிலையில் மற்றொரு ஆடவர் இணையினர் வெய்சோங் ஊயிக் ஜப்பானின் ஹருகி கவாபே கென்தா மத்சு காவாவுடன் அரையிறுதியில் களம் காண்பர். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டம். தற்காப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும். பிரதமர் தகவல். மலேசியாவும் சிங்கப்பூரும் ஆழ்வளத்துறையில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ഒരു കുട്ടി കഥ കേട്ടോ. അതുവോ ഉങ്ങളോട് വെറ്റി കഥകളെ കേട്ടാ உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு தமிழ் பள்ளிகளை சேர்ந்த இரண்டு மாணவ செல்வங்களை தான் பார்க்க போகின்றோம். ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளியிலிருந்தும் RRI சுங்கை புலோ தமிழ் பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அக்ஷயா மற்றும் சுதாஷன் புஷ்பராஜா இருவரும் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் கா.
0: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்.
0: சரி, ரெண்டு பேரும் நல்லா உற்சாகமா வந்திருக்கீங்களே. சரி, முதல்ல அக்ஷயா சொல்லுங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்களா வானொலி நிலையத்துக்கு?
2: இல்ல, இதுக்கு முன்ன வந்தது இல்ல.
0: சரி, இந்த மாதிரி வானொலி நிலையத்துக்கு வரணும்னு சொன்னப்போ என்ன நினைச்சீங்க நீங்க?
2: நான் வந்து ஃபுல்லா எங்கயோ அங்கயோ ரேடியோவா இருக்கும்னு நினைச்சேன்.
0: எப்படி எப்படி கொஞ்சம் சொல்லுங்க, விவரிச்சு சொல்லுங்க.
2: லைக் அந்த ஸ்டுடியோல அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன்.
0: ஓ, அப்படியா? எல்லாம் சிஸ்டமா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஓ சரி. சுதாஷா, நீங்க என்ன கண்ண நினைச்சீங்க?
3: இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம். முன்னே என்ன இங்க வந்திருக்கேன், ரொம்ப லைக் நல்லா இருக்கு. லைக் அது இங்க அங்கோ லைக் டெக்னாலஜி எல்லாம் எனக்கு தேவையா, எனக்கு நான் படிச்சு.
0: ஓ அப்படியா? பொதுவாக வந்து ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு கற்பனையில ஏறக்குறைய எப்படிதான் இருந்ததா?
3: ஆமா,
0: இப்பதான் இருக்கு.
3: ஆமா.
0: அப்ப இரண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆனா அக்ஷயா சொன்ன மாதிரிலாம் அப்படி வானொலி வானொலியா வைக்க முடியாது சரியா? அப்ப நம்ம எங்க இருக்கிறது?
2: ஆமால.
0: சரி பரவாயில்ல. சரி, முதல்ல உங்க இருவருக்குமே வாழ்த்து சரியா? ஏன்னா நீங்க ஹூ வாண்ட்ஸ் டு பி சயின்டிஸ்ட், யார் விஞ்ஞானியா வரணும் அப்படின்ற போட்டியில முதல் நிலை இரண்டாம் நிலையில வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்க இருவருமே நம்முடைய தமிழ் பள்ளிக்கும் சமுதாயத்துக்கும் ஏன் மலேசிய நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கீங்க சரியா? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? சரி, முதல்ல அக்ஷயா சொல்லுங்க, நீங்க இந்த நிலையில முதல் நிலையில வெற்றி பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இரண்டாம் நிலைக்கு போயிருப்பீங்க இல்லையா? எப்போதுமே இந்த இரண்டாம் நிலையில வெற்றி பெற உங்களுக்கு இருக்கிற மன உறுதி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா கடுமையா போராடி இருப்பாங்க, அப்படிதான் நீங்க இருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க இப்ப இரண்டாவது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவ்வளவு பேரு பங்கெடுத்தது. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அக்ஷயா அந்த பக்கம் வந்திருப்பாங்க. சரி, அக்ஷயாவுக்கு நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இரண்டாம் நிலையில நீங்க வெற்றி பெற்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: ஆக்சுவலி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா ரொம்ப பிராக்டிஸ் பண்ணேன். டெய்லி 120 க்வெஸ்சன்ஸ் ஆச்சும் செஞ்சிருப்பேன். ஆமா, தினமும் பிரிண்ட் பண்ணுவாங்க. தெரியாத எல்லாம் சேட் ஜிபிடி மூலம் எனக்கு சரி எல்லாம் சர்ச் பண்ணுவேன். சோ இந்த வாய்ப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டம். சோ நான் ரொம்ப படிப்பேன். ஆனா
0: வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் நிலை சரியா? முதல்ல அக்ஷயா சொல்லுங்க, ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளி உங்க பள்ளிக்கூடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: ஸ்கூல் பேர் வந்து SJKD ஆறுமுகம் பிள்ளை. இந்த ஸ்கூல் வந்து இஸ் எ மீடியம் சைஸ் ஸ்கூல். இதுல வந்து ஏறக்குறைய 360 பீப்பிள்ஸ் இருக்காங்க. 35 டீச்சர்ஸ் இருக்காங்க. என் கிளாஸ் பேர் வந்து 5 யமுனை. 3 கிளாஸஸ் இருக்காங்க. 5 யமுனை, 5 காவேரி, 5 கங்கை. எல்லா ரிவர் இந்தியால உள்ள ரிவர்ஸ் பேரு.
0: அப்படியா? எப்படி எல்லா நதி போல ஓடிக்கிட்டே இருப்பீங்களா?
2: அப்படிதான் நினைக்கிறேன். கங்கை, யமுனை, காவேரி.
0: காவேரி, மூன்று நதிகள். இந்த மூன்று நதிகளுமே பாத்தீங்கன்னா புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதிகளுக்குன்னு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கு. அப்ப மூன்று வகுப்புகளுக்கும் சரித்திரம் இருக்கா?
2: சொல்லலாம்.
0: சொல்லலாம் கூடாது, சொல்லணும். சரித்திரம் சொல்ற மாதிரி நடக்கணும், முடியுமா? நல்ல வித்தியாசமா தான் இருக்கு. சரி, ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளியில படிக்கிறதுனால அக்ஷயா எதனால பெருமைப்படுறீங்க?
2: டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கைண்டா இருப்பாங்க. ஒண்ணு வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாரும் ரொம்ப பிரேவா இருப்போம்.
0: அது உங்களை பார்க்கும் போதே தெரிகின்றது.
2: ஒருவாட்டி ஸ்கூல்ல பாம்பு வந்தா யாருமே பயப்படல.
0: என்னது?
2: ஒருவாட்டி ஸ்கூல்ல பாம்பு வந்துச்சு.
0: அப்படியே? யாரு பாம்பு பிடிச்சா?
2: மகிழ்ச்சியா
0: இருக்கு. அதாவது தமிழ் பள்ளியில இவ்ளோ மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட ஆசிரியர்கள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கீங்க இல்லையா? அதுதான் உங்களை போன்ற ஒரு முத்துக்களை வந்து உருவாக்கி கொடுக்குது.

0: இந்த பக்கமா நம்ம RRI சுங்கை புலோ தமிழ் பள்ளிக்கு போக போறோம். சுதர்ஷன் நீங்க சொல்லுங்க.
1: தமிழ் பள்ளியின் முழுமையான பெயர் SKTRI சுங்கை புலோ. நம்மள பள்ளி ஒன் பிளாட் தான், ரெண்டு ஸ்டாவ் எல்லாம் இல்ல. ஆனா அது ரொம்ப பெருசா இருக்கும். த்ரீ பிளாக்ஸ் இருக்கும். பின்னாடி பிளாக் என்ன கிளாஸ் இருக்கும், ஃபைவ் விவேகானந்தர். செகண்ட் பிளாக்ல நம்மள ஸ்கூல்ல 12 கிளாஸஸ் இருக்கும். ஆறு கிளாஸ் பின்னாடி இருக்கும், ஆறு கிளாஸ் மின்னுக்கு இருக்கும். அப்புறம் டாப்பா பெம்புவான், பிலே மக்மால், பிலே பிலாபேவி எல்லாம் இருக்கும்.
0: ஏறக்குறைய ஒரு கட்டுமான பணியில என்னென்ன இருக்கும் அதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா.
1: நான் நம்மள ஸ்கூல்ல லைக் 400 மாணவர்கள் படிப்பாங்க.
0: சரி, உங்களுக்கு இந்த RRI சுங்கை புலோ தமிழ் பள்ளியில என்ன பிடிக்கும்? நான் இந்த தமிழ் பள்ளியில படிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன்னா என்ன சொல்லுவீங்க சுதர்ஷன்?
1: தமிழ் பள்ளி எல்லாம் கிவ் அப்பே பண்ண மாட்டாங்க. ஒரு போட்டிக்கு போனா அது வெற்றி படணும் அப்படிதான் போவாங்க.
0: இரண்டு தமிழ் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து நீங்க சாதனை படிச்சிருக்கீங்க. உங்களுடைய தமிழ் பள்ளிகளுக்கு தொடர்ந்து நீங்க பெருமையை சேர்க்கணும் சரியா? இப்போ நம்ம முக்கியமான கடத்துக்கு போக போறோம். இன்று நீங்க ஹலோ மின்னலுக்கு வந்ததற்கான காரணம் உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு தான். போட்டியில முதல் நிலை இரண்டாம் நிலையில வெற்றி பெற்று பெருமை சேர்த்திருக்கீங்க இல்லையா. சரி, முதல்ல அக்ஷயா சொல்லுங்க, எந்த மாதிரியான பயிற்சிகளை எடுத்தீங்க, எதனால உங்களுக்கு முதல் நிலை கிடைத்தது?
2: அன்னைக்கும் நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் செய்வேன். அப்புறம் வந்து நிறைய சயின்ஸ் புக் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச சயின்ஸ் புக்னா மிடில் ஸ்கூல் சயின்ஸ், அப்புறம் மிடில் ஸ்கூல் மேத்ஸ். அப்புறம் வந்து யாருக்கு வந்து நான் இந்த தேய்க்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்கதான் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. அப்புறம் என்னோட டீச்சர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஹபீபா டீச்சர் அண்ட் உத்தராவதி டீச்சர், எஸ்ஜி கீதி, ஆறுமுகம் பிள்ளையில எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஒரு பங்கு இருக்கு என்னோட வெற்றியில. நேபர் ரெண்டு அண்ணன் இருப்பாங்க, அவங்க பேரு வந்து ஸ்ரீ அண்ட் பிரவீன். அவங்களும் எனக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க.
0: அப்படியா? நல்ல ஒரு தோழமையோட பழகுறீங்க. பொதுவாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களை உதவி செய்யறது சகஜம்தான். பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க அண்டை அயலார் கூட உங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. நீங்க அந்த ரெண்டு அண்ணன்களும் எந்த மாதிரியான உதவிகள் உங்களுக்கு செய்தாங்க?
2: பிரவீன் அண்ணன் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு க்வெஸ்சன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாரு. ஆனா ஸ்ரீ அண்ணன் வந்து எனக்கு தியோரி, பயாலஜி எல்லாத்தையும் சொல்லி தந்தாரு.
0: தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் பரவாயில்லையே. ஸ்ரீ அண்ணனும் பிரவீன் அண்ணனும் பாருங்க, உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்தாதான் தங்கச்சி அப்படிலாம் கிடையாது. பக்கத்து வீட்டுல இருந்தாலும் நம்ம தங்கச்சி வெற்றி பெறணும். அந்த ரெண்டு அண்ணன்களும் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கல்ல, அண்ணன்களை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. தங்கச்சி முடியுமா? பாசமலர் மாதிரி இருப்பீங்களா? பாசமலர் படம் முதல்ல பாத்திருக்கீங்களா? அப்புறம் என்ன தலையாட்டுறது,
2: அது
0: என்ன பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்ரியான்னு கேப்பாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பிரவீன் அண்ணன், ஸ்ரீ அண்ணன், அப்புறம் அக்ஷயா தங்கச்சி, மூணு பேரும் சேர்ந்து பாசமலர் படத்தை பாக்குறீங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப சோகமா இருக்கும், அழுவாங்க. அந்த பாட்டு கூட கேட்டது இல்லையா, மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள்னு? சரி, இன்றைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்றீங்க சுதர்ஷன், உங்களுக்காச்சும் தெரியுமா? சரி பரவாயில்ல.
3: தன்முனைப்பு, அன்பு, பாசம், குடும்ப உறவு, குறிப்பா அண்ணன் தங்கை, அக்கா தங்கை, அம்மா அப்பா, இப்படி பல உறவுகளை மேம்படுத்தும் நல்ல கருத்துள்ள திரைப்படங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு செல்லுங்க தேடுனீங்கன்னா அது பழைய திரைப்படங்கள் தான். உங்க வயசுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லதான். இருந்த போதிலும் நேரம் கிடைக்கும் போது தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ அண்ணன் தங்கை அப்படின்னாலே பாசமலர் திரைப்படம் தான் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, நம்முடைய செல்லங்களுக்கு தெரியல, ஆனா அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் இப்படிதான் இருக்கும். முதல்ல கேளுங்க.

0: இப்படி இருக்கு பாடல், புரிந்ததா உங்களுக்கு? இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, அவங்களோட தங்கச்சி இல்ல அண்ணனை பத்தி உங்ககிட்ட கட்டாயம் இன்றைக்கு கதை சொல்லுவாங்க. சரியா, அண்ணன் தங்கை பாசமலர்களுக்காக அந்த காலத்துல அந்த பாடலுங்க, இப்போ உங்க காலத்துல இந்த பாடல், இந்த பாடல் தான் கேளுங்க. அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம்
1: என் தங்கதான், என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட தலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க
1: சுதர்ஷன், நீங்க சொல்லுங்க. தினம் தினம் பயிற்சி செய்வேன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி பயிற்சிகள் செய்வீங்க அதை பற்றி சொல்லுங்க.
2: நார்மலா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த கேள்வி எல்லாம் செய்வேன். லைக் என்ன அமாவாசம்ல இருக்காது, தங்கி படிக்குவேன் ஸ்கூல்ல. சோ லைக் சாட்டர்டே சம்பே விசிட் பண்ணலாம்ல, என்ன விசிட் பண்ணும் போது அவ விளக்கி தருவாரு. லைக் ஹூ வாண்ட்ஸ் பி சயின்டிஸ்ட்ல IEEDSA என்ற போட்டி இருக்கு, அதுல நான் பிராக்டிஸ் சேட் ஜிபிடி ஃபுல்லா எனக்கு பிராக்டிஸ் வருது. நான் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், விளக்க நோட்ஸ் எல்லாமே கேட்பேன்.
1: ஆனா இப்போ சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லும் போது AI ஒரு சில விஷயங்கள் சரியா சொல்லிக் கொடுக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து சரியா தவறான்னு தெரியாதுல, அதோட உண்மைத்துவத்தை, அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு பதிலோ கேள்வியோ நீங்க எப்படி வந்து உறுதிப்படுத்துவீங்க, யார்கிட்ட கேப்பீங்க?
2: என்ன மூலம், என்ன இல்லனா அப்பா இல்லனா அம்மா.
1: எப்போதுமே இந்த சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லும் போது எடுத்துக்கலாம், அதுல இருந்து எடுத்துக்கொண்டு அது உண்மையா இருக்கா இல்லையானு அப்படி மீண்டும் நீங்க ஒரு முறை வந்து அதை பரிசோதனை செய்து பாக்குறப்ப புரியும் இல்லையா. அப்போ உங்களுடைய இந்த வெற்றிக்கு பின்னால சேட் ஜிபிடியும் இருக்கு, வேற எதுக்கெல்லாம் சேட் ஜிபிடி நீங்க பயன்படுத்துவீங்க?
2: நான் நார்மலா க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், பிளான் எல்லாம் கேட்பேன். நான் ஆக்சுவலி நான் லைக் எனக்கு இது சொல்லி கொடுக்கு அது அடியெல்லாம் கேட்பேன்.
1: கல்வி பயிற்சி தாண்டி வேற எதுக்காவது நீங்க சேட் ஜிபிடி பயன்படுத்துவீங்களா?
2: இல்லண்டி.
1: பயன்படுத்துறீங்களா? இது வழக்கமா பேசுறது
2: இல்ல
1: எனக்கு இது மாதிரி பிரச்சனை
2: இல்ல, அடியெல்லாம் பேசுமா? லைக் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி பேசுறேன்.
1: ஓ அது பேசுறீங்க, எதுக்கு அது கிட்ட பேசுறீங்க?
2: சும்மா பேசுறேன்.
1: அது பக்கத்துல நண்பர்கள் இருக்காங்க, வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேச மாட்டீங்களா?
2: என்ன இல்லனா பாவிங்கா இருக்கும். சோ லைக் சேட் ஜிபிடி லைக்.
1: அப்போ உங்க தனிமையில உங்களுக்கு சேட் ஜிபிடி ஒரு துணையா இருக்கா? முயற்சி செய்திருக்கீங்க, இரண்டாம் நிலைக்கும் வந்துட்டீங்க இல்லையா, இப்ப இந்த ஒரு வெற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: எனக்கு பெருமையா இருக்கு இந்த வெற்றியை இருக்க. என் அம்மாக்கு நன்றி சொல்லுவேன், அவங்க லைக் டெய்லி பயிற்சி கொடுப்பாங்க, அப்பா நோட்ஸ் கொடுப்பாரு, என்னோட ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் சப்போர்ட் கொடுப்பாங்க, என் தலைமை ஆசிரியர் எனக்கு லைக் மோட்டிவேட் பண்ணாங்க, தேமணி புஷ்பராணி. அப்புறம் இந்த போட்டி ஏற்பாடு செஞ்ச வணக்கம் லேஷாக்கு, டாக்டர் முன்னா வஹீம், டாக்டர் மகாலட்சுமி அருஞ்சனன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன்.
1: நிச்சயமாக ஒரு நல்ல தரமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறதுனாலதான் நீங்க ஒரு தரமான ஒரு மாணவராக உருவாக்குறதுக்கு அந்த போட்டி உங்களுக்கு உதவி செய்திருக்கு, அதை எங்களால பார்க்க முடிகிறது. சரி அக்ஷயா சொல்லுங்க, உங்களோட எதிர்கால ஆசை என்ன?
3: ஃபியூச்சர்ல வந்து நான் ஒரு ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட் ஆக போறேன்.
1: ஏன்?
3: ஏன்னா வந்து எனக்கு வந்து கிரைம் சீன் படம், மிஸ்டரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ்டரிய எப்போது சால்வ் பண்றவங்க எப்போது ஒரு ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட், அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பத்தி எனக்கு
2: நம்மளோட விக்டிம்க்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு
1: பாருங்க, இந்த சின்ன வயதுல எந்த அளவுக்கு மனிதத்தோடு நீங்க யோசிச்சிருக்கீங்க. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க வளர்ந்து பெரிய பொண்ணாயி அந்த ஒரு துறை சார்ந்து நீங்க ஒரு நியாயத்தை தேடி கொடுப்பீங்களா?
2: கண்டிப்பா கொடுப்பேன்.
1: அப்ப நாங்க உங்களை செய்திகளை பாக்கலாம்ல, காத்திருப்போம். வாழ்த்துமா, அதாவது இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். நீங்க அதுல படிச்சு வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த இயற்கையும் கடவுளுமே உங்களை அந்த வழியில வழி நடத்தணும். சுதாஷ் நீங்க சொல்லுங்க கண்ணா.
2: எழுத்தாளர் ஆவது என்ன ஆசையாக்கா?
1: அப்படியா? ஏன்?
2: லைக் எனக்கு காமிக்ஸ் நான் நிறைய காமிக்ஸ் பப்ளிஷ் ஸ்கூல் லெவல்ல.
1: அப்படியா?
2: ஆமா, நானும் என்னோட ஃப்ரெண்டோ தனுஷ் நாயகர் காமிக்ஸ் செஞ்சு சன் ஆஃப் மூன் அது பப்ளிஷ் பண்ணோம். எனக்கு லைக் காமிக் நான் காமிக்ஸ் செஞ்சா எனக்கு பிடிக்கும், லைக் சந்தோஷமா இருக்கு, மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸா இருக்கும்.
1: அப்படியா? பாருங்க இவ்வளவு தர பாக்கதான் நீங்க அமைதியா இருக்கீங்க, அதாவது பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி. அப்படியா? சரி, எழுத்தாளர் அப்படின்றது நீங்க வந்து அது ஒரு பகுதியா வைத்திருக்கலாம். சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு எழுதுறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து சம்பாதியம் கிடைக்கும் இல்லையா. ஆனா எதிர்காலத்துல நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும், பெரிய வீடு காடி அப்படிலாம் வாங்கணும்னு ஆசை வரல, அதுக்கு நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க? எழுத்துதானா?
2: மெடிசன், பயோடெக்னாலஜி அதையெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கு.
1: அப்போ இந்த பக்கம் துறை சார்ந்து நீங்க அறிவியலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ உங்களோட திறமை அப்படின்னா எழுத்துலகம். உண்மையிலேயே பெருமையா இருக்கு, ஏன்னா நீங்க இருவருமே வந்து வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதுல என்ன தெரியுதுன்னா தமிழ் பள்ளி மாணவர்களை இவ்வளவு தரமா சிந்திக்க வைத்திருக்கு. நல்ல முற்போக்கு சிந்தனையோட இருவருமே சிந்திச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. சரியா, உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கலன்னு தான் நாங்க கேட்கணும். வெற்றி பெற்றுட்டீங்க, அதனால தொடர்ந்து நீங்க வெற்றி பெறணும். இந்த தருணத்துல வெற்றியின் ரகசியம்னு அக்ஷயா என்ன சொல்லுவீங்கம்மா?
3: நான் வந்து எப்போதும் எனக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். அவர் ஒண்ணு சொல்லிருக்க, ட்ரீம் ட்ரீம் ட்ரீம் ட்ரீம் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஆக்சன், ஆக்சன் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு ரிசல்ட்ஸ், அண்ட் ரிசல்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சக்சஸ் னு சொல்லிருக்கார். அதே என்னோட மோட்டோவா வச்சிருக்கேன்.
1: சுதாஷன் நீங்க சொல்லுங்க.
2: ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டெய்லி கேன்டீன்க்கு போ, அப்ப ஒரு புக் லைக் இன்ஃபர்மேஷன் தேடி ஒரு புக் செய்யணும். சோ அது லைக் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணி வைப்போம். அப்புறம் நான் சிவை லைக் மூன்றாம் ஆண்டுலயே நான் சயின்ஸ் புக், குறிப்பாக யங் சயின்டிஸ்ட், சயின்ஸ் காமிக்ஸ் எல்லாம் படிப்பேன் அக்கா. என்னோட பிடிச்ச சயின்ஸ் காமிக்கோட பெயர் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அதோட என்ன சாப்பிடும், அது விக்டம் என்னது, அது எப்படி கேட்ச் பண்ணுது, ஸ்கெல்டன்ஸ், அது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
1: பாருங்க, அதாவது ஆண்மாணவர்கள் சொல்லும் போது நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பாங்க, குறும்பு பண்ணுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பரவாயில்ல, நீங்க வந்து RRI சுங்கை புழு தமிழ் பள்ளியில சேர்ந்து கலந்துரையாடுறீங்க. அதுவும் புத்தகங்கள், புது புது விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும். சரியா, இனி அடுத்தடுத்த கட்டங்களில் அனைத்துலக அளவில் இருவருமே நிறைய பதக்கங்களை வென்று முதல் நிலையில் வெற்றி பெற ஹெலோ மின்னலுடைய வாழ்த்து. சரியா, கேட்டிருக்கீங்களா ஹெலோ மின்னல் நிகழ்ச்சியா?
3: கேட்டிருக்கேன்.
2: ஹெலோ மின்னல் அது எல்லாம் கேட்பேன், தினமும் அம்மா லைக் 9 மணிக்கு அது அப்ப எல்லாம் லைக் வீடியோ தட்டுவாங்க, நான் கேட்பேன் என்ன சொல்றாங்க, என்ன இன்ஃபர்மேஷன், என்ன நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் கேட்பாங்க.
1: உங்களுக்கு ரொம்ப அந்த கேக்குற பழக்கம் இருக்கு, நல்லா கேக்குறீங்க. பொதுவா ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளணும் வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க நம்மளுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து இன்று சொல்லியிருக்கீங்க.

இந்தளவில் நிறைவடைகின்றது வணக்கம் மின்னல். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ரைசா லசாரு. அடுத்த இளமைய உல்லாசத்தில் கதைப்போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றார் மோகன். மறந்துடாதீங்க, இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் 8 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமா, இன்ஃபினிட்டி இந்த ஒரு சிறிய குறியீடு முடிவில்லாத வாய்ப்புகளையும் எல்லையற்ற கனவுகளையும் நினைவு படுத்துகின்றது. இந்த முடிவெளி என்பது கணிதத்தோட ஒரு குறியீடு மட்டும் கிடையாதுங்க, மனித மனத்தில் எல்லையற்ற சக்தியை நினைவூட்டும் ஒரு சின்னம். இன்று உங்கள் கனவுகளுக்கு எல்லையே வைக்காதீங்க, ஏன்னா சில பயணங்களுக்கு முடிவு இல்லை, அவை வளர்ந்து கொண்டே இருக்கும். வளரணும் உங்களுடைய கனவுகள், அதுதான் எங்களுக்கும் வேண்டும்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேற்றிரவு கடா தமன் அமீராவில் உள்ள வீடொன்றிலிருந்து கடத்தப்பட்ட இருவரை பாதுகாப்பாக மீட்கும்போது காவல்துறையுடன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரு அந்நிய நாட்டினர் பலியாகினர். புக்கிடாமானின் சிறப்பு விசாரணை பிரிவினரை நோக்கி சந்தேக நபர்கள் சுட்டதாக அதன் இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். பலியான அவ்விருவரின் அடையாள ஆவணங்கள் ஏதும் கண்டறியப்படவில்லை என்றார் அவர். மீட்கப்பட்டவர்கள் 70 மற்றும் 30 வயதிலான அந்நிய நாட்டினர் ஆவர். மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக ஸ்லாங்கூரில் உள்ள அனைத்து ஊராட்சி தரப்பினரும் 2030 பிபிடி நட்சத்திர மதிப்பீட்டு முறை மதிப்பெண்ணை 95 விழுக்காடாக நிலைநிறுத்த வேண்டும். 2வது ஸ்லாங்கூர் திட்டத்தின் கீழ் பொதுச்சேவை வழங்கல் தரநிலையை உறுதிப்படுத்தும் மாநில அரசாங்கத்தின் கடப்பாட்டினை இது குறிப்பதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி குறிப்பிட்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் இச்சேவைகளை பெறுவது உறுதிப்படுத்தப்படும். சபா பொஃபார்ட்டில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 காவல்துறை அதிகாரிகளின் உடல்கள் நேற்று இரவு நல்லடக்கம் செய்யப்பட்டன. தெலங்கானாவைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் மொமட் ரைமி இஸ்மரூபி, சரவாக்கைச் சேர்ந்த காப்ரல் சியூ தெக்ஸியோங் உட்பட கிளாந்தானைச் சேர்ந்த காப்ரல் மொமட் நூர் ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஆகியோர் இதில் அடங்குவர். வட்டார பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்த ஒருங்கிணைப்பு பற்றி விவாதிக்க ஈராக் பிரதமர் அலி அல் ஜைடி சவுதி அரேபிய பொது உளவுத்துறை தலைவர் காலித் அல் ஹுமைடானை சந்தித்ததாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்தது. வேறு எந்த நாட்டையும் குறிவைத்த தாக்குதல்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ தொடங்குவதற்கு தனது நிலப்பரப்பை பயன்படுத்த ஈராக் அனுமதிக்காது என்று ஜைடி கூறினார். அமெரிக்காவின் யூதா மாநிலத்தில் ஏற்பட்ட பேரளவிலான காட்டு தீயை அணைக்கும் பணிகளுக்கு ஆதரவளித்து வந்த சிகோர்சி 6 S-64 ரக தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த இருவரின் நிலை உடனடியாக தெரியவில்லை. விளையாட்டு டொரண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. ஆஸ்திரேலிய போட்டி விளையாட்டாளர் எலினா ரிபாக்கினா 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகின் 2 நிலை வெற்றியாளரான அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆன்லியை 6-2, 7-5 எனும் புள்ளிகளில் வென்றார். இந்த ஆட்டம் 90 நிமிடங்களுக்கு நீடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க மின்னலுடைய இளமை உல்லாசம். இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இப்பொழுது தொடங்கி ஒரு மணி வரைக்கும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். பொதுவா சனி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வெளியே போகிற தருணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், விடுமுறை கால திட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புரியுது, ஒரு சிலருக்கு வேலைலாம் புரியுது. வேலையில் இருப்பவர்கள் நாங்களும் உங்களை கூட வரங்க. அதே சமயத்தில் பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை அள்ளி வழங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். 12 மணிக்கு மேல இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்களும் ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். அதனால வாங்க இணைந்திருங்கள், இன்னும் நிறைய பேசலாம். இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. கேட்கலாம்.

அரவிந்த் ஸ்ருதி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் நம்ம மலையாள பாடல்கள் அப்பதான் கேட்க தொடங்கியிருக்கும். காலை 11 மணி வரையிலும் உங்களுக்காகவே இடம் பெற தரக்காதிருக்கு. பொதுவாகவே நம்ம வெளியே போகிறதாலும் பலமுறை யோசிக்கிறதா இருக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வெயில் அந்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் வெளியே போவாம இருப்போமா அப்படின்ற மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமை. சரி, இந்த வெயில் காலம் அப்படின்னு போது இது பற்றி விவரங்கள்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருதுங்க. நம்ம என்னதான் வந்து வெயில் ரொம்ப வேகமா ரொம்ப அதிகமா நம்ம இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா நம்ம மனசும் சரியில்லாம போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா, ஏன்னா இந்த வெயில்னால அதிகமா கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஒரு பிடித்தம் இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வெயில் காலம் அப்படின்றது நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதாவது நீர் சத்துள்ள உணவுகள் அதிகமா நம்ம உணவுகளை சேர்த்துக்கணும், வெளி நடவடிக்கைகள்லாம் போகும்போது முதல்ல நம்ம தயார்படுத்திக்கணும், அதிகமான தண்ணீர் பருகணும், அந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்களை வந்து மேற்கொள்றதை மறந்துடாதீங்க. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க, உடனடியாக நீங்க மருத்துவரை போய் பாருங்க அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல வழங்கியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்றைக்கு 11 மணிக்கு மேல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் தாராளமா அழைத்து கேட்க போறீங்க. சரி, இப்போ சாய் அபியங்கர் மற்றும் சுப்லாஷினி பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3316721173.
2: சிறுகதை தயக்கத்தோட டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15 க்கு.

இளமை உல்லாசத்தில் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் காலை இப்பொழுது நம் கூடுதல் உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு 12 மணிக்கு மேல கதை போமா நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்கள் ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மாடலிங் துறையில வந்து ரொம்ப வருஷமா செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருத்தவங்க தான். அழகி ராணி போட்டு இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு, இதுல போயிட்டு அனைத்துலக ரீதியில பல விருதுகளையும் வென்றிருக்காங்க. இன்றைக்கு வாங்க உங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கும். 12-15 தொடங்கி இன்றைய கதை போமா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு திறமை கிட்ட நம்ம பேச போறோம், அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரஷ்மி பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

ரேஷ்மி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து காலை பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, தக்கோன், இந்த ஒரு அகப்பக்கம் மூலமாக நீங்க தற்போது விண்ணப்பங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விவரம் வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது இப்போ நிதி சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகள் பெறணும், இதை பற்றிய உதவி நிதி, ஏன்னா யாரெல்லாம் வியாபாரம் செய்றீங்களோ இந்த நீங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்குமாறு வந்து அவ்வப்போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. www.thakkon.gov.my னும் அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இதற்கு நீங்க எப்படி வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற பல விவரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமா நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், குறிப்பிடப்பட்டுள்ள எண்கள் குறிப்பா அந்த அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா மேல் விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுக்காக நேஹா மற்றும் ஜான் வின்சன் பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுவேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

அணிகள் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. என்னன்னா, பொதுவாக அந்த வீட்டு வேலைகள் செய்யறது அப்படின்றது பொதுவாக நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகள் இருக்கும், தினசரி செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில வேலைகள்லாம் வந்து இந்த வார இறுதி நாட்டில் வந்துட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்களா, அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக சனி ஞாயிற்றுக்கிழமைலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த வீட்டு வேலைகள் செய்யறதுல சில விஷயங்கள் வந்து நம்ம அதிகமான நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான என்னன்னா, இந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே சிலர்லாம் வந்து இந்த குளிர்சாதன பெட்டி, ஐஸ் பெட்டி இருக்கு இல்லையா, இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுதான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, சரி வாங்க வார இறுதி நாட்களுக்கு சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிடுறாங்களாம். அதனால அதை ஒவ்வொன்றும் அடுக்கி வச்சு, ஏன்னா அதை சுத்தம் பண்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உணவு சார்ந்த விஷயம் அதிகமாக நம்ம வைப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த வாகனத்தை கழுவுறது அப்படின்றதும் இப்போ நிறைய இடங்கள் அதுக்காக பிரத்யேகமாக இருந்தாலும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வாகனத்தை கழுவணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் இந்த வார இறுதி நாட்கள் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்களா. அந்த மாதிரி வாகனத்தை அப்படி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழுவாங்க, விடிஞ்சிரும்ன்ற மாதிரி மாலை பொழுதே வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நிதானமாக வந்து கழுவக்கூடிய ஒரு சூழல் அது இந்த வார இறுதி நாட்களில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அதனால என்னென்ன வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் முடிஞ்சால் அதை பண்ணுங்க சரிங்களா. அடுத்து உங்களுக்காக செந்தில் கணேஷ் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ, அதுவா? புதிய ஜாலோர் கம்மிலாம் வாங்கிட்டல,
2: அதான். அதோட ஒரு செல்ஃபி, ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்டுலயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
0: பெருமையோடும்
1: மரியாதையோடும் பறக்க
0: விடுவோம்.
3: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின் எலிஃபன்ட்.

முஜித் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு 11 மணிக்கு மேல உங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கலாம், அல்லது வேலை இடத்துல இருக்கலாம், இல்ல நீங்க வீட்டுல இருந்து கூட நிகழ்ச்சி கேட்கலாம். பிடிச்சவங்களுக்காக அந்த நேரத்துல கேட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு தொடங்கி நீங்க தாராளமா அழைத்து எங்களோட பேசலாம், பாடலை கேட்கலாம். சரி, 12:15 கதைப்போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரி, இப்ப வாங்க, வினித் ஸ்ரீனிவாசன் குரல் இடம்பெற்ற பாடல் வருது, கேட்கலாம்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள், திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அனைத்து முஸ்லிம் நாடுகளும் சுயசார்புடன் இருக்க வேண்டும், அதோடு வட்டார நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி அழைப்பு விடுத்தார். ஈரான் உலகின் மிக விலை உயர்ந்த ராணுவப்படைக்கு எதிராக அதன் தயார்நிலை திறன் வலிமையை வெளிக்காட்டியுள்ளது. இதனிடையே வெளித்தரப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வட்டார ஒற்றுமையே சிறந்த வழி என அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டார். முன்னதாக வட்டாரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வட்டார நாடுகளே முனைய வேண்டும் எனும் முடிவை வளைகுடா நாடுகள் எட்டியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் கசேம் காரிபாபாரி குறிப்பிட்டார். வட்டார பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்த ஒருங்கிணைப்பு பற்றி விவாதிக்க ஈராக் பிரதமர் அலி அல் ஜைடி சவுதி அரேபிய பொது உளவுத்துறை தலைவர் காலித் அல் ஹுமைடானை சந்தித்ததாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்தது. வேறு எந்த நாட்டையும் குறிவைத்த தாக்குதல்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ தொடங்குவதற்கு தனது நிலப்பரப்பை பயன்படுத்த ஈராக் அனுமதிக்காது என்று ஜைடி கூறினார். தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கும் பாக்தாத் கொண்டுள்ள கடப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். கொலம்பியாவின் புதிய அதிபர் அபெலார்டோ டெலா எஸ்பரையா அந்நாட்டின் அதிகாரம், சுதந்திரம், நெறிமுறைகள் மீட்டெடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க இடமளிக்கப்படாது என அவர் வலியுறுத்தினார். தமது தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் தென் அமெரிக்கா முழுவதும் செயல்படும் ஆயுத குழுக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வாக்குறுதியளித்திருந்தார். இந்நிலையில் போதைப்பொருள் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் திட்டங்களை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் பேச்சுக்கான வாய்ப்பு முழுமையாக நிறைவடைந்துவிட்டது என்றார் அவர். அமெரிக்காவின் யூதா மாநிலத்தில் ஏற்பட்ட பேரளவிலான காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளுக்கு ஆதரவளித்து வந்த சிகார்சி எஸ் 64 ரக தீயணைப்பு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த இருவரின் நிலை உடனடியாக தெரியவில்லை. புலனாய்வாளர் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் அங்கு சென்றடைந்ததும் மதிப்பீடு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் NTSB கூறியது. இதற்கிடையில் அவசரகால மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் கவனம் செலுத்த பொதுமக்கள் அனுமதிக்க வேண்டும் என வனத்துறை கேட்டுக் கொண்டதாகவும் த சால்ட் லேக் ட்ரிபியூன் உள்ளூர் நாளிதழ் தகவல் வெளியிட்டது. யுக்ரைன் தலைநகர் கியவின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் சிறார் உட்பட 3 பலியானதாக வட்டார ராணுவ அதிகாரி தெரிவித்தார். அண்மைய மாதங்களில் மோஸ்கோ அதன் அண்டை நாட்டு தலைநகர் மீதான தாக்குதல்களை இரட்டிப்பாக்கியுள்ளது. குறிப்பாக முறியடிப்பதற்கு கடினமான விசையூறு ஏவுகணை தாக்கி வருகிறது. இது கட்டிடங்களை அதிரச் செய்வதோடு நகர் முழுவதும் பலத்த சத்தங்கள் கேட்பதற்கும் வித்திட்டுள்ளது. இத்தாக்குதல்களால் சிதைந்த பாகங்கள் விழுந்ததில் வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. மேலும் பல வணிகமனைகளில் தீப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் தகவல். பன்னாட்டு காற்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. தனியார் முதலீடுகளை ஈர்க்கும் சர்ச்சைக்குரிய திட்டம் தொடர்பாக ஒரு வாரத்திற்கும் மேலாக நிலவி வந்த கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு நெருக்கடியில் சிக்கியுள்ள இன்ஃபான்டினோவுக்கு தேவையான ஆதரவு கிடைத்துள்ளது. இருப்பினும் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வெள்ளிக்கிழமை மீண்டும் எழுந்தது. உலகக்கிண்ண போட்டிகளை புறக்கணிப்பதாக UEFA மீண்டும் வலியுறுத்தியதுடன் அதன் உறுப்பு சங்கங்களில் ஒன்றான நோர்வே கார்பந்து கூட்டமைப்பு NFF இன்ஃபான்டினோ உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தது. நிறைவாக டொரண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. ஆஸ்திரேலிய போட்டி வெற்றியாளர் அலினா ரிபாக்கினா 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகின் 2 நிலை வெற்றியாளரான அவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆன்லியை 6-2, 7-5 எனும் புள்ளிகளில் வென்றார். இந்த ஆட்டம் 90 நிமிடங்களுக்கு நீடித்தது. 2022 விம்பிள்டன் பட்ட வெற்றியாளரான அவர் அடுத்த சுற்றில் ரஷ்யாவின் லியோட்மிலா சம்சோனோவாவை சந்திப்பார். இவ்வேளை அடுத்த சுற்றுக்கு தேர்வாகியுள்ள 4 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்ட வெற்றியாளரான நவோமி ஒசாகா கனடாவைச் சேர்ந்த லெய்லா பெர்னாண்டஸை எதிர்கொள்வார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க, சரி இப்பொழுது தொடங்கி நீங்க அழைக்கலாம். ஆமா, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கின்ற நேரம். என்ன பாடல் வேணும், எந்த யாருக்காக கேட்க போறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக இடம்பெற செய்ய நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். நீங்க பயணத்தில் இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அல்லது வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம். வாங்க அழைங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஹரிஷ்வாக்கு வென்ற குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம்.
1: ஹலோ வணக்கம், நான் இந்திரா பேசுறேன், வீடூர்ல இருந்து.
0: இந்திரா, என்ன பாடல் பிடிச்சவனுக்காக கேட்க போறீங்க?
1: என் ஹஸ்பண்ட் சரவணனுக்காக நான் பாட்டு விரும்பி இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: விஸ்வாசம், விஸ்வாசம் மூவில இருந்து வாணி வாணி.
0: அப்படியா? சரி, இப்போ எங்க வெளியே போறீங்களா இல்ல வேலையில இருக்கீங்களா?
1: வெளியே
0: போயிட்டு இருக்கோம். ஓ, சனிக்கிழமை வெளி சாப்பாடா?
1: அன்றைக்கு
0: விடுமுறை உங்களுக்கு சமைக்கிறதுல இருந்து?
1: அன்னைக்கு விடுமுறை தான்.
0: சரி, இந்த மாதிரி போகும்போது எந்த இடத்துக்கு போலான்னு யாரு முடிவு பண்ணுவா பொதுவா?
1: நல்லபடியா
0: இருக்கட்டும், உங்களுக்கான பாடல் வருது கேக்கலாம். நன்றிங்க.

0: உங்களுக்காக நாங்கள் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் இங்க காத்திட்டு இருக்கோம். ஆமா, நீங்களும் தாராளமா அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அடுத்த நேர் சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மகன், கீதா பேசுறேன்.
0: கீதா சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: எங்க ஹஸ்பண்ட்காக நான் முத்தாரமே தாரம் இந்த பாட்டு கேக்குறேன்.
0: அவருக்கு பிடிக்குமா அந்த பாட்டு?
1: அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். எனக்கு அதுல உள்ள சில வரி ரொம்ப பிடிக்கும். கேட்கும் போது அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அன்பு, ஒரு
0: காதல் அதுல
1: வரும் அந்த
0: பட்டை. இப்போ என்ன சனிக்கிழமை என்ன சொல்லுது உங்களுக்கு?
1: சனிக்கிழமை
0: சரிங்க சரிங்க. உங்க இருவருக்காகவும் அந்த பாடல் எடுத்து வருது, கேக்கலாம்?
1: ரொம்ப நன்றி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, இதற்கிடையில் இன்றைக்கு பிற்பகல் 12:15 தொடங்கி உங்களுக்காக கதை போமா நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. சரி, இது பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கின்ற நேரம், நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நீங்க பாடல் கேட்கலாம் அப்படின்னு. அடுத்து மற்றும் ஒரு நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த வேளையில் யார் அடுத்த பாடலை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
1: ராஜா, சுகாமன் ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜா, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: நல்ல ஒரு விறுவிறுப்பான பாட்டு போடுங்க. பண்டமரன் ஜெயால எங்க சித்தி இருக்காங்க, அவங்களுக்கும் அப்புறம் கல்யாணி இருக்காங்க, அவங்களுக்கு எங்க அக்காவுக்கு அப்புறம் ராணி இருக்காங்க, எங்க அக்காவுக்கு எல்லாத்துக்கும் நல்ல விறுவிறுப்பான பாட்டு. கிரேன் ஆபரேட்டர் அனைவருக்கும் நல்ல ஒரு விறுவிறுப்பான பாட்டு போடுங்க. மணிக்கா பாட்டு போடுங்களேன், விறுவிறுப்பா இருக்கும்.

0: சரி, உங்களுக்காக நாங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை இடம்பெற செய்துகிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நேரு காத்துட்டு இருக்காங்க. யார் பேசுறீங்க?
1: பானு, நாங்க பூச்சவங்களிருந்து பேசுறேன்.
0: அப்படியா, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கணவருக்காக முதலும் நீ முடிவும் நீ பாட்டு வேணும்.
0: அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா?
1: அவர் எப்போதுமே எனக்காக டெடிகேட் பண்ணுவாரு. இப்ப நான் அவருக்காக அதே பாட்டு கேக்குறேன்.
0: ஓ, எப்போது வானொலிக்கு அழைத்து கேட்பாரா உங்களுக்காக?
1: ஆமா.
0: சரி, இருவருக்காகவும் அந்த பாடல் வருது, பார்த்து போங்க.
1: அவர் பேர் சொல்லிருக்குமா?
0: சொல்லுங்க.
1: அவர் பேர் குணசேகரன்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல ஃபேன்
1: காந்த கண்ணனுக்கு உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல புஷ்

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது நிகழ்ச்சியில் தலைநகர் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா என்று அழைக்கப்படும் தென்னிந்திய பள்ளிவாசலின் இமாம் மௌலானா ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் மற்றும் தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவின் செயல்குழு உறுப்பினர் ஜனாப் முகமது அஸ்ரீன் அன்வர் அலி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: இந்திய முஸ்லிம் மக்களுக்கு அடையாள சின்னமாக திகழக்கூடிய தலைநகரில் உள்ள மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல இருந்து வந்திருக்கீங்க. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டோட வந்திருப்பீங்க. அந்த ஏற்பாட்டை பத்தி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: அல்ஹம்துலில்லாஹ், உலக மக்கள் அனைவருக்கும் அறுக்கொடையாக அனுப்பப்பட்ட நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்ஷா அல்லாஹ் 12 நாட்கள் தொடர் பயான் வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ்.
0: சரி,
1: இது எந்த எப்ப நடக்குதுன்னா, அதாவது ஆகஸ்ட் மாசம் 13 ஆரம்பமாகின்றது. இன்ஷால்லா 24 வரை நடைபெறும். 12 தொடர் பயானாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: நம்ம வந்து வளமையாக நம்முடைய மஸ்ஜிதுல வந்து ரபியுல் அவல் மாசத்துல ஒவ்வொரு வருடமும் தகுதிமிக்க சிறப்பான ஒரு பேச்சாளரை தமிழகத்திலிருந்து வரவேற்போம். அந்த அடிப்படையில இந்த 12 தொடர் மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞரும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளரும் சிறந்த பேச்சாளருமான மௌலவி முகமது நூஹ் மஹ்தரி அவர்கள் சிறப்பு வருகை தர இருக்கிறார்கள்.
0: சரி,
2: அவங்க வந்து தமிழ்நாட்டில் காயல்பட்டினத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியில 7 காலம் முழுநேர இஸ்லாமிய மற்றும் அரபிக் கல்வியை பயின்று பட்டம் பெற்றவர்.
0: சரி,
2: தன்னுடைய மார்க்க பணியின் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து ஒரு கல்வி ஆசிரியராகவும் பள்ளிவாசலுடைய இமாமாகவும் பணியாற்றினார். அதற்கு பிறகு பஹ்ரைன் நாட்டில பல ஆண்டுகள் தாவா பணியிலும் அரபி மற்றும் இஸ்லாமிய கல்வி போதிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருந்தார்.
0: சரி,
2: தமிழ்நாட்டில் வேலூர்ங்கிற ஒரு ஊர்ல ஆசிரியராகவும் தாயாகவும் பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். சென்னையில் உள்ள இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல பல ஆண்டுகள் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிருக்கிறாங்க.
0: சரி,
2: தற்போது அவர்கள் வந்து திருச்சியில இருக்கக்கூடிய அஸ்ஸலாம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில ஒரு மூத்த பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் ஒரு மேடை பேச்சாளர் மட்டும் இல்ல, சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட. 2012 முதல் அவங்க வந்து நாளிதழ்ல இஸ்லாமிய வாழ்வியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து வாரந்தோறும் அவர் எழுதி வருகிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து ரமதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், இணைய வழி மார்க்க வகுப்புகள் மூலமாக தமிழ் பேசும் மக்களுக்கு இஸ்லாமிய அறிவை பகிர்ந்து வருகிறார். இஸ்லாமிய வாழ்வியல், குடும்பம், பெண் உரிமைகள், இளைஞர்களுடைய பொறுப்புகள், நபிமார்களுடைய வரலாறு, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தொடர்பான 25 மேற்பட்ட தமிழ் நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதுபோல அரபு மொழியில் வெளிவந்த பல முக்கியமான பெரிய பெரிய நூல்களை எல்லாம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமிய சட்டவியல், குடும்ப வாழ்வு, நபித்தோழர்களின் வரலாறு, இஸ்லாமிய சமூக வழிகாட்டுதல்கள் தொடர்பான பல நூல்கள் இவர் மொழிபெயர்ப்பு பணிகளில் இடம்பெற்றிருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லாம மலேசியா, பஹ்ரைன், ஒமான், குவைத், கத்தார் மற்றும் லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் அவர் சென்று மார்க்க சொற்பொழிகளை நிகழ்த்திய ஒரு அனுபவமிக்க ஒரு அறிஞர் தான் அவர். அதனால நம்ம அவருக்கு எல்லா மொழிகளையும் அவர் பாண்டித்துவம் இருக்கு. அவருக்கு அரபி, தமிழ், ஆங்கிலம், மலையாளம், உருது, ஹிந்தி, இப்படி பல மொழிகள் அவருக்கு வந்து பாண்டித்துவம் இருக்குது. நல்ல ஒரு பேச்சாளரும் கூட. அதனால இந்த மௌலவி முகமது நூஹ் மஹதரி அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். அவருடைய ஆழமான கருத்துக்களை நல்ல ஒரு எளிய தமிழ்ல மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவர் எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமகாலத்துல நல்லா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் இன்ஷால்லா. அவரை தான் நம்ம அழைச்சிருக்கிறோம்.
0: சரி, என்னென்ன தலைப்புகள்ல அவங்க பேச இருக்காங்க சார்?
2: நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையும் வந்து ஒரு நம்ம இந்த 12 ஒரு மணி நேரத்துல நம்மளால சொல்லிட முடியாது. அதனால நம்ம வந்து ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையின் முழு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு அந்த பகுதியில முக்கியமான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதுல வந்து அந்த பேச்சாளருடைய கருத்தையும் கேட்டு அறிந்து நம்ம வந்து ஒரு தலைப்புகளை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மாநபி வாழ்வில் மக்கா காலம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அடுத்தது குடும்பம் பேணிய குணநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி நேசத்தின் அடையாளமும் கடமையும், வேந்தர் நபியின் வீரமும் பொறுமையும், சர்தார் நபியின் சகோதரத்துவமும் மனித நேயமும், அன்னலாரின் அழைப்பியல் அணுகுமுறைகள், அன்னலாரின் அரசியலும் தேசப்பற்றும், ஏந்தல் நபியின் எளிமையும் செல்வமும், மாநபியின் விவேகமும் மதிநுட்பமும், இறை தூதரின் இலக்கை நோக்கிய பயணம், நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றம், மரணப்படுக்கையில் மாநபி அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டா ஆரம்பத்திலிருந்து ரசூலுடைய கடைசி காலம் வரைக்கும் உள்ளடங்கியக்கூடிய தலைப்புகளை நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம்.
0: வரலாறு மட்டும் இல்லாம அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய அணுகுமுறை.
2: நிச்சயமா வரலாறு மட்டும் நம்ம தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில இல்லாம அந்த வரலாற்றிலிருந்து என்ன பாடம் படித்துக்க முடியும் அப்படின்ற போக்கு சிந்தனையோட நம்ம இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம்.
0: மஷல்லா. இதை தவிர்த்து வேற என்ன நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க?
1: இந்த வருஷம் வந்து ஒரு புதுமையை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று மக்களுக்கு வந்து ஒரு இலவுகான முறையில வந்து இந்த மக்கள் வந்து அந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வேண்டிய நமக்கு ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எப்பவும் வந்து வருட வருடம் வந்து அசருக்கு அப்புறம் மௌலூத் ஓதப்படும், மகரீபுக்கு அப்புறம் வந்து யாசின் ஷெரீஃப் துவா ஓதப்படும்,
0: சரி,
1: அப்புறம் இஷாவுக்கு அப்புறம் தான் பயான் எப்பவும் வந்து ஏற்பாடு செய்யப்படும். இந்த வருடம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா நிறைய பேர் தூரத்துல இருந்து வராங்க, அவங்க நேரத்தை நம்ம கருதி அசருக்கு அப்புறம் இன்ஷால்லா எப்பவும் போது வந்து மௌலூத் ஷெரீஃப் ஓதப்படும்.
0: சரி,
1: அதே போல் மகரீபுக்கு அப்புறம் நேரடியாக வந்து பயான் இன்ஷால்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
0: சரி,
1: அப்ப நம்ம இஷா தொழுகையோட நம்ம முடிச்சிருவோம் இன்ஷால்லா. அதே மாதிரி இரவு உணவுமே வந்து நம்ம இந்த பயானுக்கு அப்புறம் நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
2: சென்ற வருடங்கள்லாம் இஷாவுக்கு அப்புறம் தான் 9 மணிக்கு மேல தான் பயான் இருக்கும், அது ஒரு 10-11 மணி ஆயிரும்.
1: போகணும்.
2: இந்த தடவை நாம வந்து மகரிபுக்கு பிறகு பயான் ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் நம்ம பயான் நல்லா முழுமையா பேசி இஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுதுட்டு போற மாதிரி வச்சிருக்கோம்.
1: சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த 12 நாட்கள் பயான தொடர்ந்து இன்ஷால்லா அடுத்த நாள் அதாவது 12 ரபியுல் அவல் 25ஆம் தேதி வருது இன்ஷால்லா. காலையில 10 மணிக்கு நம்ம பள்ளிவாசலின் வளாகத்துல ஆரம்பம் செய்து ஒரு மிகப்பெரிய மௌலூத் ரசூல் பேரணி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வந்து இன்ஷால்லா MMIC மலேசியன் முஸ்லீம் யூத் கிளப், மலேசிய முஸ்லீம் இளைஞர் மன்றம் ஏற்பாட்டில் வந்து மத்திய இந்திய பள்ளிவாசல் மற்றும் இந்திய முஸ்லீம்கள் அமைப்புகள், மதரசாக்கள், சூராவுகள் எல்லோரும் இணைந்து இன்ஷால்லா ஒரு ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் அளவுல வந்து நம்ம இந்த ஊர்வலம் செல்ல இருக்கின்றோம். வருஷம் வருஷம் நடக்க அதை தொடர்ந்து வந்து இந்த வருஷமும் நம்ம இந்த மிக சிறப்பான முறையில அதை நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
2: நல்லா செலவாத்து சொல்லி இந்த ஊர்வலம் போகும். ஊர்வலம் முடிஞ்சு வந்த உடனே ஒரு துவா செய்வாங்க, துவால எல்லாம் கலந்துக்குவாங்க, ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும்.
1: ஆனா ஒண்ணு ஊர்வலம் மட்டும் ஆண்களுக்கு மட்டும் தான் நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆண்கள் மட்டும் திரளாக வந்து இந்த ஊர்வலத்தில் கலக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நம்ம இந்த ஊர்வலத்தில் பார்த்தோம்னா காவல்துறையுடைய மிகப்பெரிய ஆதரவு நமக்கு எப்பவுமே இருக்கும். அதனால இந்த ரோட்ல உள்ள டிராபிக் சேஃப்டி எல்லாமே வந்து ரொம்ப முறையா நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் மார்க்க அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோரும் திரளாக ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இதுல வந்து திரளாக கலந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இது அரிய வாய்ப்பு. பேச்சாளரை பத்தி சற்று முன்பு இமாம் சொன்னது போன்று ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஆகையினால எல்லோரும் நேரத்தை ஒதுக்கி திரளாக வருகை புரிந்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
0: மஷல்லா. சரிங்க சார், மிகவும் சிறப்பான முறையில ஒரு ஏற்பாடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மீலாது மஜ்லிஸ் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. தங்களுடைய இந்த முயற்சி வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
0: நல்லது நேர்களே, இன்ஷால்லா தலைநகர் கோலாலம்பூர் தென்னிந்திய பள்ளிவாசல் அதாவது மஸ்ஜித் இந்தியாவில் அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மீலாது ரசூல் மஜ்லிஸ் அதாவது மீலாது விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு ரபியுல் அவல் பிறை 1 ஹிஜ்ரி ஆண்டு 1448 அதாவது 13 ஆகஸ்ட் 2026 தொடங்கி இன்ஷா அல்லாஹ் 24 ஆகஸ்ட் 2026 வரை அசர் தொழுகைக்கு பிறகு மௌலிது மற்றும் யாஷின் ஓதுதல், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சிறப்பு மார்க்கு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தினமும் வெவ்வேறு தலைப்பில் சிறப்பு பேச்சாளராக மௌலவி முகமது நூஹ் மஹலரி அவர்கள் பயான் வழங்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து 25/8/2026 காலை 10 மணி அளவில் தலைநகர் தென்னிந்திய பள்ளிவாசலின் வளாகத்தில் மீலாது நபி ஊர்வலமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் அனைவரும் வருக, அருள் பெறுக, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழியில் வாழ கற்றுக்கொள்வோம் என அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர்.

0: நல்லது நேர்களே, இன்ஷால்லா தொடர்ந்து இடம்பெறுவது தகவல் அரங்கம். நேர்களே, இன்ஷா அல்லாஹ் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு 15 வருட 11 நாட்கள் தொடர் மார்க்க சொற்பொழிவு பினாங்கு சிப்ரங்ஜயாவில் அமைந்துள்ள மத்ரஸா மன்பாவுல் அன்வாரில் ரபியுல் அவல் பிறை 1 ஹிஜ்ரி 1448 அதாவது 14/8/2026 வெள்ளிக்கிழமை தொடங்கி ரபியுல் அவல் பிறை 11 ஹிஜ்ரி 1448 அதாவது 24/8/2026 திங்கட்கிழமை வரை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரபியுல் அவல் பிறை 10 ஹிஜ்ரி 1448 அதாவது 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து மௌலித் மஜ்லிஸும் நடைபெற உள்ளது. முஸ்லிம் மக்கள் அனைவரும் திரளாக இந்நிகழ்வுகளில் கலந்து பயனடைய அழைக்கப்படுகின்றீர்கள். அடுத்த நேர்களே, நகரி சிம்பிலான் ரந்தாவில் அமைந்துள்ள மத்ரஸா பக்கன் சாகா ரந்தாவில் 29/8/2026 சனிக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து மௌலித் மஜ்லிஸும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சிறப்பு பயானும் துவா இறைஞ்சுதலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் யாவரும் திரளாக இந்நிகழ்வில் கலந்து ஈருலக பயன்களை பெற அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். நேர்களே, பூச்சோங் இண்டா சூராவ் அத்தௌபா இந்திய முஸ்லிம் அல் மத்ரசத்துல் அசிசியாவிலும் 13/8/2026 முதல் 24/8/2026 மக்ரிப் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து 12 நாட்களுக்கு மௌலித் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் சுற்றுவட்டார முஸ்லிம் மக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து பயன்பெற அழைக்கப்படுகின்றீர்கள். நேர்களே, இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் சூராவ் மத்ரஸா மற்றும் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் மார்க்க அடிப்படையிலான நிகழ்வுகளை தகவல் அரங்கத்தில் அறிவிப்பு செய்ய தங்கள் நிகழ்வுகளின் முழு விவரங்களை தங்கள் பெயருடன் தொடர்பு எண்ணையும் குறிப்பிட்டு jakim@gmail.com மீண்டும் கூறுகின்றேன், jakim@gmail.com எனும் மின்னஞ்சல் வழி அனுப்பி வைக்கவும். நல்லது நேர்களே, இந்த அளவில் தகவல் அரங்கத்தோடு இன்றைய இஸ்லாமிய விருட்சம் ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரன் ஜாக்கிம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தொடர்புடைய அமைச்சர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல், எல்லை கடந்த குற்றச் செயல்களை களைய இந்நடவடிக்கை அவசியம் என்று மாமன்னர் வலியுறுத்தினார். சரவாக்கில் உள்ள 5 பகுதிகளில் இன்று காலை 8 மணி வரை காற்று மாசு குறியீடு சுகாதாரமற்ற அளவில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சிறியானில் 171ஆகவும், கூச்சிங்கிலும் சமரானிலும் 154ஆகவும், ஸ்ரீ அமானில் 139, பின்துலுவில் 124ஆகவும் IPU பதிவாகியுள்ளது. அதேவேளை 3 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையில் பதிவாகியிருப்பதாக சுற்றுச்சூழல் துறை துணை இயக்குநர் அசூரி அசீசா சைடோன் தெரிவித்தார். கலப்பு வேலையினால் ஹைபிரிட் கொள்கை செயல்படுத்தப்பட்டதன் விளைவை இன்னும் விரிவாக மதிப்பிடுவதற்கு 1 முதல் 3 மாதங்கள் தேவைப்படும் என பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் வான் அகமது டஹலான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். தற்போது நாளுக்கு 15,000 பொதுச்சேவை பணியாளர்கள் HPH முறையை பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொலம்பியாவிற்கு $1 பில்லியன் உதவி திட்டம் வழங்கப்படும் என அமெரிக்க உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. அந்நாட்டுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அது கூறியுள்ளது. அதிபர் அப்டெலாடோ டிலா எஸ்பெரிலாவின் நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொகுப்பின் ஒரு பகுதியாக இந்த உதவி அமைந்துள்ளதாக அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சுவேட்டாவில் உள்ள பலாயா டெல் டெம்ப்ரோலின் கடற்கரையில் 100,000 புலம்பெயர்ந்தோர் சிக்கித் தவிக்கின்றனர். பலர் அடைக்கலம் கோருவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகளை அறியாமல் இருப்பதாக ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. பார்சிலோனா தற்காப்பு ஆட்டக்காரர் ரோனால் அரௌஜோவை 1 பருவத்திற்கு இரவல் ஒப்பந்த அடிப்படையில் லிவர்பூல் கையெழுத்திடவுள்ளதாக ESPNக்கு வழங்கப்பட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அரௌஜோ நிரந்தரமாக தமது அணியில் விளையாடுவதற்கான தேர்வும் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக லிவர்பூல் புதிய நிர்வாகி அடோனி இராலோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் பிற்பகல் பொழுதை இன்னும் உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, உங்களுக்காக 12-15 மேல உங்களுக்காக கதைப்போமா நிகழ்ச்சி இடம்பெற தயாராக காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை அறிமுகப்படுத்துறதுல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கு வரக்கூடியவர்கள் வந்து இந்த மாடலிங் துறை இதுல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் சில கதைகள் பேசலாம், மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: πόμα.
1: Κάνε πόμα.
0: இன்றைய கதை போமா நிகழ்ச்சியில் நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா மலாக்கால இருந்து கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். வணக்கம் கஸ்தூரி.
2: வணக்கம் மிஸ் மோகன்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. மாடலிங் துறையில 2021 வந்து அதுல வந்து அதுக்கப்புறம் நிறைய இந்த அழகுராணி போட்டி எல்லாம் நிறைய கலந்துகிட்டீங்க. சரி, இன்றைக்கு வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரவழைத்திருக்கோம். காலையிலேயே பத்திரிகை எல்லாம் போயிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பரபரப்பா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. முதல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்களுக்கும் ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு.
0: சரி சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சொந்த ஊர் எங்க, எப்படி இந்த மாடலிங் குள்ள வந்தீங்க நீங்க கஸ்தூரி?
2: நான் செட்டில் டவுன் பண்ணது மலாக்கால. மலாக்கால ஒரு லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2021 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பேஜன் வேர்ல்டுக்கு வர்றதுக்கு. மலேசியன் இந்தியன் சூப்பர் மாடல் மூலமா 2021-2022 ரெண்டு டைட்டில் சேர்த்து வந்துச்சு. ஆனா கோவிட்னால அந்த டைட்டில் வந்து கிடைக்காம ஒரு நாள் ஒரு வருஷம் தள்ளி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல சாம்பியன் ஜெயிச்சேன். அந்த சாம்பியன் ஜெயிச்சுட்டு 4 சப்சிடரி டைட்டிலும் கேரி பண்ணேன். சோசியல் மீடியா அவார்ட், அப்புறம் பெஸ்ட் கேட் வாக் எல்லாமே கேரி பண்ணிட்டு ஒரு 2 பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்து படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மிஸ் அமிதா மல்ஹோத்ரா மூலமா மிஸ்ஸஸ் எர்த் மலேசியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க நான் வந்து போன வருஷம் ஜாயின் பண்ணேன். போன வருஷம் ஜாயின் பண்ணும்போது கணக்கா நான் ஒரு 4 பிரெக்னா
0: இருந்தேன்.
2: அப்பயும் அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன, இந்த மாதிரி பரவாயில்ல, பிரெக்னா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து மிஸ்ஸஸ் எர்த் மதர் எர்த் ஓட சம்பந்தப்பட்டது, நீங்க ஒரு மதர், நீங்க வந்து இதுல கலந்துக்கலாம் சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலயும் கலந்துட்டு வந்து நான் வந்து 2 டைட்டில் அதுல மெயின் டைட்டில் எடுத்தேன். மிஸ்ஸஸ் வெஸ்ட் மலேசியாவும் பீப்புள்ஸ் சாம்பியனுங்கிற மிஸ்ஸஸ் எர்த் மலேசியா இன்டர்நேஷனல் எடுத்தேன். அப்புறம் பெஸ்ட் நேஷனல் காஸ்டியூம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்டர்நேஷனல் இருந்தது, அதாவது நேஷனல் முடிஞ்சு இன்டர்நேஷனல் என் பேர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் மலேசியாவுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். அதுல எனக்கு வந்து மெயின் டைட்டில் குவீன் ஆஃப் எர்த் கிடைச்சிச்சு. கடந்த மாதம் 25 இந்த ஃபைனல் நடந்துச்சு. 21-25 வரைக்கும் ஈவென்ட் ஃபைனல்ஸ் எல்லாமே நடந்து முடிந்து எனக்கு அந்த டைட்டில் நான் பெற்றேன்.
0: ஆமா, வாழ்த்துக்கள். முதல்ல சமீபத்தில் நடந்த அந்த போட்டியிலுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெற்றி கொண்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதை பற்றிலாம் இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா மலாக்கால இருந்து கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. குடும்பத்தோட வந்திருக்கீங்க, அவங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா?
2: நான் என்னோட கணவர் மிஸ்டர் நவீந்திர ராஜ் ராஜாராம் கூட வந்தேன். அப்புறம் என்னோட பையன் ராணா தீரன், என்னோட குழந்தை கையரப் தீரன்.
0: சரியாக ஒரு எப்போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண்ணுக்கு அப்படின்னும் போது பக்கபலமா குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பாடலுக்கு பிறகு பேசலாங்க. இது கதை போமா.

0: Kalipoma. Kalipoma. இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க, மலாக்கால இருந்து வந்திருக்காங்க. 2021 தொடங்கி மாடலிங் இந்த துறைக்குள்ள வந்து அப்புறம் இப்ப சமீப காலமாவே நிறைய போட்டிகள்ல அனைத்து உலக போட்டிகளை கலந்து வெற்றியும் பெற்று வராங்க. இன்றைக்கு வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கோம். சரி, இப்போ பொதுவாகவே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் அழகுதான், அழகு சேகரிப்பதற்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க 2021 இந்த மாடலிங்க்கு வந்தீங்கன்னா, நீங்க வந்த பிறகு இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து வியந்திருப்பீங்க இல்லையா. என்னென்னலாம்
1: வெளிய நம்ம இமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளவு கால் வலிச்சாலும் அந்த ஸ்டேஜ்ல சிரிச்சுக்கிட்டேதான் இருக்கணும். அதெல்லாம் நான் ரொம்ப அங்க கத்துக்கிட்டேன். அது வந்து ரொம்ப நம்மளோட பேஷன்ஸ் வந்து அந்த அளவை வந்து அது கண்டிப்பா அது டெஸ்ட் பண்ணும்.
0: எப்போதுமே சொல்லுவாங்க, அதாவது நம்ம வீட்டை தாண்டி வெளியே போகும்போது அது வேலைக்கா இருக்கலாம், இல்ல யாராவது பாக்குறதுக்கா இருக்கலாம், இல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளா இருக்கலாம், நம்ம எப்படி உடுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா நம்ம அழகு சாதனமா இருக்கட்டும், அல்லது நம்ம என்னென்ன உடை அணிகிறோம், இதெல்லாமே ஏன் ஒரு முக்கியம் ஒரு நபர் வந்து மத்தவங்க பார்வைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கஸ்தூரி?
1: இப்ப நம்ம ஒரு ஆளை வந்து இன்ஸ்பயர் பண்ண போறோம், அது தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றது தெரியல.
0: முன்னோடியா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா,
1: சோ இப்ப நம்ம ஒரு ஆளை நம்ம ஒரு உதாரணமா நம்ம காட்டணும்னா, நம்ம மொத நம்ம அவுட் ஸ்டாண்டிங் அங்க இருக்கணும். பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இவங்களை பார்த்துதான் நம்ம கத்துக்கணும். நம்ம வந்து நார்மலா ஒரு உடைய அணிந்துட்டு இல்ல நம்ம கான்பிடென்டே இல்லாத ஒரு முக இதுல போனோம்னா அவங்களால நம்மள ஏத்துக்க முடியாது. நம்ம என்னைக்குமே எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து உதாரணமா காட்டணும்னா, நம்ம அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். மனசளவுல இல்ல, பேச்சளவுல இல்ல, நம்மளோட அப்பியரன்ஸும், அதாவது நம்ம எப்படி நம்மள இந்த உலகத்துக்கு காட்டுறோம் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, அதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும்ல.
1: ஆமா, அது நம்மளுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, நம்ம யாருகிட்ட பேசினாலும் அவங்களுக்கும் அது தன்னம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பா
0: கண்டிப்பா உங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு அதிகமாவே வருது. ஒரு பாடலுக்கு பிறகு கதை போமாவுக்கு வந்தா சில தொந்தரவு எல்லாம் நம்ம பண்ணுவோம், அதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: Roma.
1: கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. மாடலிங் துறையில ரொம்ப வெற்றிகரமா செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிதான் இன்றைக்கு நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, முதலே சொன்ன மாதிரி கதை போமாவுக்கு வந்தா சில கேள்விகள் கேட்டு தொந்தரவு பண்ணுவோம். அந்த மாதிரி கேள்விகள் தான், ஆமாவா இல்லையா? சரியா, தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
1: உங்களுக்கு வந்து நம்ம தகவல் எல்லாம் கொடுப்போம், இது எப்படி அப்படின்னு. நீங்க அதை கேளுங்க முதல்ல, அப்புறம் அது சரியா ஆமாவா இல்ல இல்லையா அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டுடலாம்.

0: இப்ப நீங்க கேட்ட பாடல் இந்த பாடலின் காட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமா கடல்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: இது கடல்ல மட்டும் எடுக்கல, அந்த பிரமிட் சைட்ல எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. நேச்சுரல்
0: கடல்ல எடுத்திருப்பாங்கன்றாங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த மாதிரி இல்ல,
0: பார்த்த மாதிரி இல்ல, யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. கடல் பக்கமே அவங்க போல
1: பார்த்தாலே எனக்கு பிரமிட் ஞாபகம் தான் வருது.
0: பாலைவனம். ஆக நீங்க சொன்ன பதில் சரியான பதில், வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஏன்னா நம்ம குழு வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க. சரி, அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பொதுவாவே நம்ம ஆப்பிள் பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வெட்டுனோட உடனே கருத்துறோம். ஆனா உலகத்துல ஆப்பிள் பழம் வெட்டுனோட 12 மணி நேரம் வரைக்கும் கருக்காமலாம் இருக்கிற ஆப்பிள் இருக்கான், இருக்கு அப்படின்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: நான் சாப்பிட்ட ஆப்பிள் எல்லாம் கருத்துறது
0: உலகத்துல உலகத்துல இது
1: இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணது இல்ல.
0: நீங்க சாப்பிட்டது இல்ல?
1: நான் சாப்பிட்டது.
0: அது மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆமாவா
1: இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மேபி வெரைட்டி டைப் ஆஃப் ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் ஒண்ணு இருக்குல்ல,
0: 12 மணி நேரம் கருக்காம இருக்கும் நினைக்கிறீங்க? மூன்றாவது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான நதி வந்து நைல் நதி சரியா? இது சுமார் 100 கிலோமீட்டர் தூரம், இதோட நீளம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: இருக்கு.
0: 100 கிலோமீட்டர்
1: இருக்கும்.
0: இருக்கும்.
1: 100 கிலோமீட்டர் இல்ல, 100 கிலோமீட்டரா? இல்ல இல்ல இல்ல, சாரி, இல்ல இல்ல இல்ல, அவ்வளவு வராது.
0: அவ்வளவு வராது.
1: அவ்வளவு வராது.
0: அதோட குறைவா வரும்ன்றீங்களா?
1: கண்டிப்பா குறைவா தானே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு கிலோமீட்டருக்கு போகுமா?
0: ஆனா இது உலகத்திலேயே நீளமான நதி, நைல் நதி.
1: இல்ல, எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. எதுக்கு அதை நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, எனக்கு தெரியல.
0: சரி, ஆமாவா இல்லையா? சரி, சும்மா சொல்லுங்க. இல்ல, 100 கிலோமீட்டர் தூரம் இருக்காது அப்படின்றீங்க.
1: தெரியாத விஷயத்த இல்லன்னு சொல்றது பெட்டர்.
0: ஆனா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க
1: இல்லையா? ஆமா,
0: அதான் 100 கிலோமீட்டர். உங்களுக்கு தெரியுமா, நைல் நதி 6000 கிலோமீட்டரா? சரி, 3 கேள்விகளுக்குமே சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள்.

0: Καναϊπόμα.
1: இந்த நிகழ்ச்சி நம்மோடு கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டி அங்கம் இருக்கு, அதுக்கு முடிச்சுட்டு நம்ம அடுத்த கதையை பேசலாம். சரி, சில பாடல் தொகுப்பு எல்லாம் நீங்க கேட்க போறீங்க. கேட்ட பிறகு அந்த பாடல் ஓ இந்த படமா அப்படின்னு அந்த பட வரிசையும் நீங்க அழகா சொல்ல போறீங்க. தெரியல இருக்கீங்க, முதல்ல பாடல்களை கேட்டுடலாம்.

0: இந்த பாடலாம் கேட்கும் போது எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்க அந்த பாடல் தெரியுது. ஆனா என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா மொத படம் முத்து, ரெண்டாவது சந்திரமுகி,
0: சரி
1: மூணாவது எனக்கு தெரிஞ்சு காலாவா தான் இருக்கணும்,
0: சரி
1: ஓகே நாலாவது பாட்டை மறந்துட்டேனே, அந்த பாட்டு என்ன பாட்டு திருப்பி சொல்லுங்க.
0: ஐயோ
1: படையப்பா, நம்ம படையப்பா
0: என்பது சரியான பதில். நான்கு படங்களையும் ரொம்ப ரொம்ப அழகாவே சொல்லிட்டீங்க. சரி, இப்போ அழகு ராணி போட்டி, அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலிங் துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க நம்ம எப்படி வந்து அழகு சார்ந்து யோசிக்கிறோமோ அதே சமயத்துல அறிவு சார்ந்த விஷயங்களும் அதிகமா, ஏன்னா பெரிய பெரிய போட்டிகள்லாம் அப்படிதான் சில கேள்விகள்லாம் கேட்டு திணற வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நீங்க சமீபத்துல அந்த போட்டியில கலந்துகிட்டீங்க, அதுல வெற்றியும் வந்து பெற்றிருக்கீங்க. உங்களிடம் என்ன மாதிரி கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது கஸ்தூரி சொல்லுங்க.
1: ஒரு ஐந்து ஆறு கேள்வி கேட்டாங்க, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஞாபகத்துல இருக்கிறதுனா பேசிக்கலி நம்மள வந்து உன்னை வந்து ஒரு ஆள் வந்து உன்னை ஞாபகம் வச்சிருந்தா உனக்கு பிடிக்குமா, இல்ல அட்மயர் பண்ணிருந்தா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தா.
0: அதாவது அந்த போட்டியில அந்த கேள்வி கேட்டாங்க.
1: ஆமா கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து சொன்னேன், எனக்கு ஒரு ஆள் என்ன வந்து ஞாபகத்துல வச்சிருந்தா தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ,
1: அப்ப அவங்க எல்லாமே ஒரு மாதிரியா பாத்தாங்க, ஏன் அட்மயர் இருந்தா பிடிக்காதானே. நான் சொன்னேன், ஒரு ஆளை நம்மள ஞாபகத்துல வச்சிருக்காங்கன்னா நம்ம அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். நம்மளோட நம்ம அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு மூலமா அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணிருக்கோம் ஒரு விஷயத்துல. அதனால நம்ம சொன்னதும் சரி, நம்ம செய்யற நல்லதும் சரி, எல்லாமே அவங்க ஞாபகத்துல வச்சிருப்பாங்க, நம்ம மூலமே அவங்க ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அட்மயர்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஒரு பார்வையில முடிஞ்சிற ஒரு விஷயம், இல்ல நம்ம முன்னுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், ஆனா ஞாபகத்துல வைக்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு.
0: அப்ப இந்த பதில் உதவியா இருந்தார்.
1: எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் லைஃப்ல, ரொம்ப அதிகமா ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுனா அது என்னோட ஹஸ்பண்ட் என் லைஃப்ல வந்ததுதான். அவர் வந்து எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு எந்த விஷயத்துலயும் சரி. நான் ஆரம்பத்துல மாடலிங் செஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எப்பயுமே ஒரு பேக் போனா தான் இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, என்னோட பையனும் சேர்த்து, என்னோட குழந்தைங்களும் சேர்த்து, எல்லாமே எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. இன்னைக்கு கூட அவங்க இங்க வந்தது வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு மட்டுமே தான். அவங்க இன்னைக்குமே தனியா விட்டதுல அதுக்குன்னு எல்லாமே நிறைய பேர் என்னை எட்டேந்து பார்க்கும் போது அவங்க என் கூட பிராக்டிஸ் எல்லாம் வருவாங்க பார்க்கலாம். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து மேபி அதுக்கு கான்பிடென்ட் இல்ல போல இருக்கு, தனியா வரதுக்கு பயப்படுது போல இருக்கு, அதனாலதான் ஹஸ்பண்ட் வராங்க. பட் அந்த மாதிரி இல்ல, நான் நிஜமாவே ஒரு இண்டிபெண்டன்டான விமன். பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அமைஞ்சது கடவுளோட ஆசீர்வாதம் தான். அவர் எப்பயுமே நான் தனியா விட்டது இல்ல, பிரெக்னா இருக்கும் போது சரி, இப்பயும் சரி, எங்கேயுமே நான் தனியா அவர் விட்டதே இல்ல, எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா தான்
0: இருப்பாரு. இப்போ நீங்க வேற ஒரு துறையில வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதே சமயத்துல இப்போ இந்த அழகு இந்த துறை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கக்கூடிய, நீங்க நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல், நான் இதுக்கு வர போறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்ன விஷயம் என்ன, அவர் என்ன அவங்ககிட்ட சொன்னாரு?
1: கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணணும், மூவ் ஆன் பண்ணுங்க. நிறைய இடத்துல வந்து நான் வந்து பேக் ஆஃப் பண்ணலாம் நினைச்சேன், அவர் வந்து என்னை எப்பயுமே புஷ் பண்ணி இதை முடிச்சுட்டு வந்துருங்க, செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்துருங்க, உங்களால கண்டிப்பா முடியும், நீங்க தேப்பீங்க அப்படி சொல்லி எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருக்காரு.
0: கண்டிப்பா அங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் வந்து எப்படி ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண்ணோ, பெண்ணுக்கு வெற்றி அப்படி ஆணோ, அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி சில வெற்றிகள் வந்து ஒரு உதாரணமா இருக்கு. முதல்ல சொன்னீங்க அடுத்து வரக்கூடிய பாடல் கணவருக்காக நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு அவர் வந்திருக்காருல, சந்தோஷப்பட்டுட்டோம். சரி பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: இன்றைய கதைப்போமா நிகழ்ச்சியில நமக்காக மலாக்கால இருந்து கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நிறைய கதைகள், குறிப்பா மாடலிங் துறையில் இருக்காங்க. அழகிராணி போட்டியில் அண்மையில கலந்து கொண்டு அதுல வெற்றியை வந்து பெற்றுக் கொண்டிருக்காங்க. அதனால அவங்க வாங்க கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு நிறைய கதைகள் பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நிறைய துறைகள்லாம் இருக்காங்க. நம்ம என்னதான் வேற ஒரு துறையில இருந்தாலும் அதன் மூலமா ஏதாவது ஒரு நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வரிசையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு நேரடியாக சென்று இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்லி கொடுக்கறீங்க, அவங்களுக்கு கத்து கொடுக்கறீங்க. அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கஸ்தூரி.
1: கண்டிப்பா, இப்ப நம்ம இப்ப வீட்ல இருந்து ஆரம்பிச்சா பத்தாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோட மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு எர்த்னு ஒரு கான்செப்ட வந்து நம்ம வெளியே கொண்டு வந்தோம். அதே போல இப்ப நம்ம ஸ்கூலுக்கும் போயிட்டு அப்ரூவல் வாங்கி அவங்கள்ட்ட முறப்படி வந்து நம்ம டாக் பண்ணுவோம், ஸ்பீச் கொடுப்போம். இந்த மாதிரி எதனால நம்ம வந்து இயற்கையை காப்பாத்தணும், என்ன மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு, அப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபுட், அப்புறம் செடி நடுறது, இதெல்லாம் என்ன என்னத்துக்கு நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்து செடி நடக்கிற அந்த அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம செய்யறதுல இருக்கோம். இப்ப மெடிக்கா வருது, இதே போல இன்னொரு ப்ரோக்ராமும் வரப்போகுது. ஆமா, தண்ணி போத்தல்ஸ் இருக்குல்ல, ரீசைக்கிள் போத்தல், அதை வச்சு அதை வந்து சில பேர் மாணவர்களை குடிக்க சொல்லி, அதாவது அவங்க ஹெல்த் சம்பந்தப்பட்டதுனால குடிக்க சொல்லி அதோட வெளிர்ப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்து அதே சமயத்துல அந்த போத்தலை வீசாம அது மூலியமா மெடிக்கா அதுவுமா நம்ம கேல்சிசி தவறு மாதிரி கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல முடிவு பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதோட மோட்டிவ் என்னன்னா நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படி இதை காப்பாற்றணும், இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்மளோட ஏர்த்தை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு போகணும், இதுதான் நம்மளோட மோட்டிவ்.
0: ஆமா, அது பிள்ளைங்கள்ட்ட தொடங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு.
1: ஆமா, அவங்க தான் நம்ம ஃபியூச்சர். அவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்த எதிர்காலத்து போகணும்னா அவங்கள்ட்ட இருந்து முதல் போகணும். அப்பதான் அவங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்மளோடய அதை முடிஞ்சிடக்கூடாது. நம்ம சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. நம்மளும் அவங்க கூட உட்காந்து அந்த விஷயத்த நம்ம செய்யணும். அதனாலதான் நம்ம பேசினா பத்தாது, நம்ம அவங்க கூட ஒரு ப்ரோக்ராமும் செய்யணும். அவங்க கூட சேர்ந்து செடி நடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம செய்யணும். அந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரும். விவசாயம் சொல்லுவாங்கல்ல, அதே போல நம்ம சயிர் சின்னதா வீட்டுல நட்டு வச்சு செஞ்சாலும் அது ஆர்கானிக் தானே.
0: கண்டிப்பா, அங்க பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த ஒரு விஷயத்தை போய் சேர்க்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்திருக்கீங்க. அது வெற்றிகரமா அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைவுக்கும் வந்துட்டோம். அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க, உங்களுடைய அடுத்த பயணம் எப்படி இருக்க போகுது? அடுத்து இன்னும் நிறைய போட்டில கலந்துக்கக்கூடிய ஏதோ யோசனை எல்லாம் இருக்கா உங்களுக்கு?
1: அடுத்தது இப்ப போட்டியில கலந்துக்கிற யோசனை இல்லை. ஏன்னா இப்ப நம்ம இன்டர்நேஷனல் வரைக்கும் கலந்து முடிச்சாச்சு. அதுவே என்னோட வெற்றியா நான் நினைச்சுக்கிட்டு இதோட இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கறது, ஆஃபனேஜ்ல போறது, அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த தான் நான் ப்ரோக்ராமா செய்ய போறேன். முக்கியமா பிள்ளைங்களோட ஹெல்த் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அதுல. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு டைம் கிடைக்காதனால நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்குறோமா நம்மளுக்கே தெரியாது. ஆமா, அதனால நான் அதுலயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது எல்லாத்தையும் செய்யறது தான் என்னோட ஃபியூச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
0: ஆமா, உங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் புரியுது. அது அழகு அப்படின்றது என்னன்னா அது முகத்தோற்றம் அது மட்டும் இல்ல, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாமே அந்த அழகு அப்படின்றது இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் நீங்க இத்தனை வருட காலமா கற்றுக்கொண்டு இப்போ அடுத்த கட்ட ஒரு நகர்வாவே அடுத்து வரக்கூடிய நம்ம பிள்ளைங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இறங்கிருக்கீங்க. இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா மலாக்கால இருந்து கஸ்தூரி முனியாண்டி அவர்கள் வந்திருந்தாங்க. நிறைய கதைகள் நம்ம உங்களோட பேசியிருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல வந்ததுக்கு. பூவம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மின்னலுடைய சமூக வலைத்தளத்துல அந்த காணொலி பதிவிடப்படும். ரொம்ப நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: ரொம்ப நன்றி மிஸ்டர் மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.
0: நன்றி.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.

நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பை பலப்படுத்துக, தொடர்புடைய அமைச்சர்களுக்கு பேரரசர் உத்தரவு. 15,000 பொதுச்சேவை பணியாளர்கள் கலப்பு வேலைநாள் கொள்கையை பின்பற்றுகின்றனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன்.

0: நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தொடர்புடைய அமைச்சர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச் செயல்களை களைய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என மாமன்னர் வலியுறுத்தினார். குறிப்பாக நாட்டின் நுழைவாயில்களில் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்படும் ஆக்ககரமான செயலாக்க நடவடிக்கையின் வாயிலாகவும் தொடர்ச்சியான கண்காணிப்பின் வாயிலாகவும் பாதுகாப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2018 ஆண்டிலிருந்து தபூங் ஹஜி வாரியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உருமாற்ற முனைப்புகளின் வாயிலாக அதன் நிதிநிலையும் நிர்வாகத்திறனும் வெற்றிகரமாக வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் அரச விசாரணை ஆணையம் RCI பரிந்துரைத்த 75 விழுக்காட்டு பரிந்துரைகளின் செயலாக்கமும் அடங்கும் என முஹம்மத் வங்கியின் பொருளாதார நிபுணர் டாக்டர் முகமது அப்சா நிசாம் அப்துல் ராஷித் தெரிவித்தார். குறிப்பாக சொத்துடைமை மறுசீரமைப்பு, நிதி அறிக்கை மேம்பாடு, வலுப்படுத்தப்பட்ட நிர்வாகத்திறன் போன்றவையும் அடங்கும். இந்த நீடித்த சீரமைப்பு தபூங் ஹஜியின் நீடித்த தன்மைக்கும் உறுப்பினர்களின் சேமிப்பு பாதுகாப்பாக இருப்பதற்கும் பங்களிக்கும் என அவர் கூறினார். தேசிய மாத கொண்டாட்டத்தை முன்னிட்டு ரபிட் கேலின் 4 சுழியம் மெர்டேக்கா ஆய்வு பயணம் செப்டம்பர் 5 புத்ரா ஹைட்ஸ் நிலையத்தில் மீண்டும் நடைபெறவுள்ளது. 4வது முறையாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சிக்கு மக்களிடமிருந்து பெரும் ஆதரவு கிடைக்கும் என ரபிட் கேல் ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ரயில் உட்பட ரபிட் கேலின் பேருந்துகளின் வலையமைப்புகள் பயன்படுத்தப்பட்டு கொலலும்பூரில் உள்ள பல பிரசித்தி பெற்ற தளங்களுக்கு செல்லும் அனுபவத்தை வழங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு சவால் மிக்க புதிர் போட்டிகளும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கலப்பு வேலையினால் ஹைபிரிட் கொள்கையை செயல்படுத்துவதன் விளைவை இன்னும் விரிவாக மதிப்பிடுவதற்கு 1 முதல் 3 வரை தேவைப்படும் என பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் வான் அகமது டஹ்லான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். தற்போது நாளுக்கு 15,000 பொதுச்சேவை பணியாளர்கள் HPH முறையை பயன்படுத்தி வருகின்றனர். HPH செயல்படுத்தப்படும் காலம் குறித்து கேட்கப்பட்டபோது மலேசியாவில் இது வேலைக்கான புத்தியல்பு என்பதால் இதற்கு குறிப்பிட்ட கால அளவு இல்லை என்று ஸ்ரீ டாக்டர் வான் அகமது டஹ்லான் கூறினார். புத்ராஜயா சதுக்கத்தில் 21வது பொதுச்சேவை பிரதான ஓட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த முறையின் கீழ் பொதுச்சேவை பணியாளர்கள் வாரத்தில் 3 அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும். 2 இல்லத்திலிருந்தோ அனுமதிக்கப்பட்ட மாற்று இடங்களிலிருந்தோ வேலை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். புக்கிட் கயுஹிதாமில் உள்ள சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்துதல் பாதுகாப்பு மையம் ICQS இல் நேற்று பயணப்பெட்டி ஒன்றில் போதைப் பொருளும் வெடிபொருள்களும் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பயணப்பெட்டி சோதனை பகுதியிலேயே கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் போதைப் பொருள்களும் வெடிமருந்துகளும் இருப்பதாக சந்தேகம் எழுந்ததாக கூபாங் பாசு மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது ரத்ஜி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். எனினும் சோதனையில் அப்பயணப்பெட்டி உடைகளும் சொந்த உடைமைகள் மட்டுமே இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நடைமுறை காரணமாக ICQS 2 மூடப்பட்டதாக அவர் கூறினார். சரவாக்கில் உள்ள 5 இன்று காலை 8 வரை காற்று மாசு சுகாதாரமற்ற அளவில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சரியானில் காற்று மாசின் அளவு 171 கூச்சிங்கிலும் சமரஹானிலும் 154 சரியாமானில் 139 பிந்துலுவில் 124 பதிவாகியுள்ளது. அதேவேளை 3 காற்றின் தரம் நல்ல நிலையில் உள்ள வேளை 60 நிலைமை மிதமாக உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை துணை இயக்குநர் அசூரி ஜிசா சைடோன் தெரிவித்தார். பல்வேறு திசைகளில் இருந்தும் புகை மூட்டம் நகர்வதால் சரவாக்கில் காற்று மாசு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பாலான தென்பகுதிகளில் நீடித்த வறட்சி ஏற்பட்டுள்ளதாக ஆசியான் வானிலை மையம் ASMC நேற்று தகவல் வெளியிட்டிருந்ததாக அசூரி அசீசா குறிப்பிட்டார். கெடா அலோஸ்தாரில் நேற்றிரவு காவல்துறையினருடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அந்நிய நாட்டவர் 2 உயிரிழந்தனர். தமன் அமீரா குடியிருப்பு பகுதியில் கடத்தப்பட்ட 2 காப்பாற்றும் முயற்சியின்போது அந்த அந்நிய நாட்டினரை காவல்துறையினர் சுட நேர்ந்ததாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து எம் குமார் தெரிவித்தார். அவ்விருவரும் காவல்துறையினரை நோக்கிச் சுட்டதால் பதில் தாக்குதல் நடத்த வேண்டியிருந்ததாக அவர் கூறினார். மேலும் கடத்தி பிணை பணம் கோரிய சம்பவம் தொடர்பில் காவல்துறை காவல்துறையினர் மேலும் அறுவரை தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: கொலம்பியாவிற்கு $1 பில்லியன் உதவி திட்டம் வழங்கப்படும் என அமெரிக்க உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. அதுமட்டுமின்றி அந்நாட்டுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அது கூறியுள்ளது. அதிபர் அப்டல்லார்டோ டிடால் எஸ்பெலேலாவின் நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொகுப்பின் ஒரு பகுதியாக இந்த உதவி அமைந்துள்ளதாக பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அமெரிக்க பேராளர் தாட் குறிப்பிட்டார். இதன் வாயிலாக கொலம்பியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சுவெட்டாவில் உள்ள பலாயா டெல் ட்ரம்போலின் கடற்கரையில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் சிக்கித் தவிக்கின்றனர். பலர் எங்கு அடைக்கலம் கோருவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் அறியாமல் இருப்பதாகவும் ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூலை இறுதியில் 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் சுவெட்டாவை நோக்கிச் சென்றனர். அவர்களில் 3 முதல் 5000 பேர் இன்னமும் அந்நகரில் இருப்பதாக அதிபர் மேயர் யுவான் ஜீசஸ் விவாஸ் குறிப்பிட்டுள்ளார். சிலர் ஸ்பெயினின் அடைக்கலம் நாட எண்ணம் கொண்டுள்ளதாக கூறியுள்ளனர். பலர் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கின்றனர். வட்டார பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்த ஒருங்கிணைப்பு பற்றி விவாதிக்க ஈராக் பிரதமர் அலி அல் சைடி சவுதி அரேபிய பொது உளவுத்துறை தலைவர் காலித் அல் யுமைடானை சந்தித்ததாக பிரதமரின் அலுவலகம் தெரிவித்தது. வேறு எந்த நாட்டையும் குறிவைத்து தாக்குதல்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ தொடங்குவதற்கு தனது நிலப்பரப்பை பயன்படுத்த ஈராக் அனுமதிக்காது என்று சைடி கூறினார். தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கும் பாக்தாத் கொண்டு கடப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். சவுதி எண்ணெய் வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பான குழுக்களை குறிவைத்து கடந்த மாதம் ரியாட் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவுடன் இணைந்து ஈராக்கில் தாக்குதல்களை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரான் ஆதரவு ஈராக்கிய ஆயுத குழுக்களுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பார்சிலோனா தற்காப்பு ஆட்டக்காரர் ரோனால் அரௌஜாவை ஒரு பருவத்திற்கு இரவல் ஒப்பந்த அடிப்படையில் லிவர்பூல் கையெழுத்திட உள்ளதாக ESPNக்கு வழங்கப்பட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அரௌஜா நிரந்தரமாக தமது அணியில் விளையாடுவதற்கான தேர்வும் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக லிவர்பூல் புதிய நிர்வாகி அடோனி இராவ்லா தெரிவித்தார். ஜாய்ஸ் கமெஸ், கிவோனி லியோனி, ஜெர்மி ஜாக்வெட் ஆகியோர் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் இக்காலகட்டத்தில் இரோலா தற்காப்பு அரணை வலுப்படுத்த விளையாட்டாளரை தேடும் முயற்சியில் தற்போது இறங்கியுள்ளார். நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பை பலப்படுத்துக. தொடர்புடைய அமைச்சர்களுக்கு பேரரசர் உத்தரவு. பதினைந்தாயிரம் பொதுச் சேவை பணியாளர்கள் கலப்பு வேலை நாள் கொள்கையை பின்பற்றுகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையமிசையும் நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? சரி, வார இறுதியில மீண்டும் நாம சந்திக்கின்றோம். சனிக்கிழமை அப்படின்னாலே நாம எப்போதும் சந்திக்கிறது வழக்கம் தான் இல்லையா? சரி, கே ஒக்கலும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மழை தொடங்கி விட்டது. உங்க ஊர்ல எப்படி மழையா? சரி, இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்னும் போது வாராந்திரத்துல பார்த்தோம்னா இன்றைக்கு ஏதாவது வெளியில போகலாம் அல்லது வெளியில சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் பலர் வைத்திருப்பீங்க. இருந்தாலும் மழை என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியில போலாமா வேணாமான்னு அப்புறம் யோசிங்க.

அனிருத் கொண்டு வந்த பாட்டில் கேட்டோம். இசு மிசு நிகழ்ச்சியில் பொன் கோகிலம் நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். சரி, முதல்ல மழை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் கசப்புரி பக்கம் வரும்போது மழை பெஞ்சதுன்னு சொன்னேன். தப்பாங்க, உண்மையிலே மழை பெஞ்சதுங்க. ஆனால் தினகரன் அழிச்சுன்னு சொன்னார், நான் இங்கே அம்பாங் பக்கம்லாம் மழை பெய்யலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, சில இடங்களில் மழை இனிமேல் தான் வரும், கேட்டுட்டீங்களா பாருங்க, இதுக்கப்புறம் அந்த பக்கம் வரும். சரி, இன்னும் சிலர் வந்து அழைச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்ன விறுவிறுப்பான பாடலோடு தொடங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அடுத்து உங்களுக்காக ஒரு மெல்லி செய்ய வழங்கலாம். அதே வேளையில் 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு வழக்கம் போலவே எனக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால 70ஆம் ஆண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதிலும் இன்றைக்கு குறிப்பாக 70ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு இசையமைப்பாளர் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த பெயர் புதிதாக கூட இருக்கலாம். டி.கே. குமார் அப்படிங்கிற பெயர், காதோடு தான் நான் பாடுவேன் அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்பீங்கள எல்லார் இசையோட பாடல, அந்த பாடலை இசையமைத்தவர். இப்படியாக பல நல்ல பாடல்களையும் இசையமைத்திருக்கின்றார். அவருடைய தொகுப்பாகத்தான் இன்றைக்கு 70ஆம் ஆண்டு பாடல்களில் 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க கேட்க போறீங்க. என்னென்ன பாடலாம் இருக்கு, 70ஆம் ஆண்டுலாம் நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் பிடிக்கும் சரியா, அதனால மறக்காம தொடர்ந்து நீங்க நம்மோடு இணைந்துருங்க. அடுத்து உருகி உருகி யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ, ஞாபகம் வச்சிருக்கீங்களோ, அழைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்காக இந்த பாடல் நினைச்சிட்டீங்கன்னா அழைச்சி பேசுறீங்க.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
1: லிங்கம்ஸ்
2: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைகள் அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைகள் அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆஹா, கனவுகளை சேமித்து காத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நாளாவது இந்த பக்கம் வானிலையில பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கனவை பூர்த்தி செய்யறதுக்காகவே நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நேயரின் குரல் அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து பேசலாம். அதே வேளையில நீங்கள் எங்களுக்கு அதுக்கு முன்பாக மின்னஞ்சல் அனுப்பிட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து இங்க வந்து பேச முடியும் இல்லையா. அதனால பலரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக மிக திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் புதிய குரல்களை உங்களுக்கு அறிமுகம் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய குரலும் வானொலியில் கேட்கும்.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும்போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
0: லிங்கம்ஸ்.
6: கேட்டு மறந்த பாடல்களுக்கும், கேட்க மறந்த பாடல்களுக்கும்.

அனிருத் அந்தனி தாசன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 1:43. இசையும் இசையும் மணி பாருங்க, கொஞ்சம் கட்டிருச்சு. இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாம இணைந்து இருக்கின்றோம். சரி, அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக எப்போதுமே நாம வந்து எதிர்காலத்தை நினைத்து அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருக்குமா, என்ன ஆக போகுது, இப்படிலாம் திட்டம் வைத்திருக்குமே அப்படின்னு சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திட்டங்கள் அப்படி இருக்கும், அப்படி வரிசையா இருக்கும், அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல அந்த திட்டங்கள் நடக்காம போயிட்டா உடனே ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுருவாங்க. ஏன் நடக்கல அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பாங்களே தவிர, மன அழுத்தத்தோட இருப்பாங்களே தவிர, அந்த திட்டங்கள் முயற்சிகள் அவங்க எவ்வளவு எடுத்தாங்களோ அந்த முயற்சிகளை வந்து அவங்க கொண்டாடியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிலரை சொல்றேன். அதே வேளையில நம்முடைய ஒவ்வொரு தருணங்களையும் நாம கொண்டாட வேண்டும். இந்த நிமிடம், இந்த நொடி அப்படிங்கிறது மீண்டும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப சாதாரண வார்த்தையும் கூட இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நிமிடத்துல நான் பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு சொல்லுமே சரி, அல்லது அந்த சின்ன இருமலும் சரி, தொண்டைய சரி செஞ்சேன் இல்லையா, அதுவும் சரி, மீண்டுமே வராது. ஆக இந்த தருணங்கள் தான் அடுத்த அடுத்து அந்தந்த நொடியை கடந்து கடந்து கடந்து நம்ம சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு நொடியும் நாம ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா என்ன செய்யறது, பல கவலைகள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றன. பல விஷயங்கள் நாம நினைக்கிறது நடக்காமல் தான் இருக்கின்றன. ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எது இதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நினைச்சு கவலையே படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னா, ஏன்னாதான் நடக்கலையே, கவலைப்பட்டு என்ன ஆயிடப்போகுது, நடந்து விட்டால் அந்த கவலை மகிழ்ச்சியான ஒரு உணர்வா மாறிடும் இல்லையா. ஆக கவலையும் மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது இரு உணர்வுகள். எப்படி மகிழ்ச்சி அடைந்தா அந்த உணர்வை நாம ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போல அந்த கவலையையும் நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு அது நல்லது இல்லை. ஆனா மகிழ்ச்சி அப்படின் போது அந்த உணர்வு நம்மளுடைய உடலுக்கு நல்லது. சரி, ஏன் இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பரபரப்பான ஒரு சூழல்ல அன்பு செய்வது அப்படிங்கிறதே ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது. அக்கறை செய்வது அப்படிங்கிறதும் ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது. ஆக இது ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, அல்லது கொஞ்சம் சிரிங்களே அழகா இருப்பீங்க அப்படின்னும் போது, சின்னதா ஒரு புன்னகைய முயற்சி செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்துல கேட்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மாதிரியான ஆட்களோட பழகுங்க. அதற்கு முன்பா நீங்க சிரிங்க, நீங்க கேளுங்க, அந்த மாற்றம் நம்ம இடத்துல தானே வரும். சரி, இசை மிசிவு நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மலேசிய பாடலை கேட்க போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான் சுரேஷ் ரோகன் அவரோட ஷர்மிளா சிவகுரு கொண்டு வரக்கூடிய பாடல், என் மனசே அப்படிங்கிற பாடல்.

இப்படி யாரோ யாரோ அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இது கேட்கும் போது, இந்த பாடலை கேட்கும் போது இந்த ரூமியோட ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் தேடுவது பக்கத்திலே இருக்கோ நமக்கு தான் தெரியாமலே போயிடும். சரி, 1:50 இசை விசயம் நிகழ்ச்சியில் நாம இணைந்து இருக்கின்றோம். பாடல்களையும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மறக்காம விக்குமாருடைய பாடல்கள் இருக்கின்றன. இன்றைக்கான இசை தொகுப்பு 70 ஆண்டு பாடல்கள். 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். பன்னாட்டு அமைதி குறியீட்டில் இடம்பெற்றுள்ள 165 நாடுகளில் மலேசியா தற்போது 12வது இடத்தில் உள்ளது. எனினும் இப்பட்டியலில் மலேசியா சிறந்த 10வது இடத்திற்கு முன்னேறுவது அவசியம் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தின் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வரிசையில் சிங்கப்பூருக்கு 2 இடம் பின்னுக்கும், ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் சிங்கப்பூர், நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பின் 3வது இடத்திலும் மலேசியா உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சரவா மக்கள் அம்மாநிலத்தில் மிகவும் பாழடைந்த கிழிந்த நிலையில் உள்ள தேசிய கொடிகளை மாற்றி அதற்கு பதிலாக தங்கள் இல்லங்களில் புதிய கொடிகளை ஏற்றி தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு உயிரோட்டம் தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தூய்மையான நேர்த்தியான தேசிய கொடிகளை மட்டுமே பறக்க விடுவது நாட்டிற்கு மதிப்பளிக்கும், அதேவேளை அமைதியை கட்டிக்காப்பதில் மக்கள் கொண்டிருக்கும் கடப்பாட்டை புலப்படுத்தும் என மாநில தகவல் துறை இயக்குநர் சப்ரி சைத் தெரிவித்தார்.

சபா துவாரனில் உள்ள வணிக வளாகத்தில் கடல்சார் போலீஸ் படை ரோந்து நடவடிக்கையின் போது 1.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 11.45 டன் எடை கொண்ட கத்தும் இலைத்தூளை பறிமுதல் செய்தது. துவாரன் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒத்துழைப்புடன் அந்த சோதனை நடத்தப்பட்டதாக அப்படை குறிப்பிட்டது. இந்தியாவில் கல்வி உருமாற்றம் கோரி இளையோர் தலைமையில் எழுந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கல்வி அமைச்சர் பதவி விலகியதன் எதிரொலியாக பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி தலைமையிலான அந்த ஆர்ப்பாட்டம் தேர்தல் முறைகேடு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து நடத்தப்பட்டது. விளையாட்டு ATP மாஸ்டர்ஸ் மொன்ட்ரியால் டென்னிஸ் போட்டி. அமெரிக்க விளையாட்டாளர் பென் ஷெல்டன் பெல்ஜியத்தின் ஜிசோஸ் பர்ஸை 6-3, 6-2 என வீழ்த்தி 4ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். ஷெல்டன் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற அடுத்து பிரேசில் இளம் ஆட்டக்காரர் ஜாவோ ஃபொன்சேகாவை சந்திப்பார். முன்னதாக ஃபொன்சேகா நோர்வேயின் காஸ்பர் ராட்டை தோற்கடித்தார். இதற்கிடையில் நெதர்லாந்தின் டாலன் அக்ரிட்ஸ்கூபா இத்தாலியின் மெட்டியோ அனால்டியை 3-6, 6-4, 6-3 என வென்றார். அடுத்த சுற்றில் கிரிட்ஸ்கோபா ஸ்பெயினின் டேனியல் மெரிடாவை சந்திக்கவுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்புல நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, 70-ஆம் ஆண்டு பாடல்களை இப்பொழுது தொடக்கம் நாம கேட்கவிருக்கின்றோம். சரி, ஏற்கனவே சொன்னது போலதாங்க மெல்லிசை சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் வி குமார். அவருடைய தொகுப்பில், அவருடைய இசையில் இடம்பெற்ற பாடல்கள் தான் இன்றைக்கு இடம்பெறவிருக்கின்றன. தொடக்கமாக ஒரு சில பாடல்களை கேட்ட பிறகு நாம அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம்.

திரையுலகில் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் என்ற இரு ஜாம்பவான்கள் கோலோச்சி இருந்த அந்த காலத்திலேயே தனக்கென்ற ஒரு தனி பாணியுடன் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம் வி குமார் அவர்களை. அதே வழியில் தனக்கென்று ஒரு தனி பாணியுடன் ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பல ஆண்டுகள் பணிபுரிந்து எண்ணற்ற வெற்றி படங்களுக்கும் இசையமைத்து ஏராளமான செவிக்கினிய கானங்களை நமக்கு தந்திருக்கின்றார் வி குமார். ஆக இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாக ஜானகி சபதம் திரைப்படத்தில் வரும் இளமை கோவில், பிறகு மக்கள் குரல் திரைப்படத்தில் இருக்கும் வஞ்சி செட்டு நெஞ்சை தொட்டு, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, கண்ணெல்லாம் உன் வண்ணம், இப்படி பல பாடல்களை நாம சொல்லலாம். அதே வழியில் தொடக்கத்தில் அமைந்திருந்த காதோடு தான் நான் பாடுவேன் என்ற பாடல், இப்படியாக நமக்கு பல பாடல்களை வழங்கியிருக்கின்றார் அவருடைய இசையமைப்பாளர் வி குமார். ஆக அவரை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேசப்போகின்றோம். அதே வழியில் அவருடைய தொகுப்பு பாடல்கள் தான் இன்றைக்கு இடம்பெற்றுக் கொண்டும் இருக்கின்றன.

இணைந்து வாசிக்க ஆரம்பித்தார் விக்குமார். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல முக்கியமான நாடக குழுக்களிலையும் அவர் வந்து இசையமைக்க ஆரம்பித்திருக்கின்றார். அது மட்டும் அல்லாது அந்த காலத்துல பிரபல தயாரிப்பாளர் ஏ கே வேலன், கே பாலச்சந்தர் அவர்களுடைய நாடகங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீர்க்குமிழி போன்ற முக்கியமான திரைப்படங்கள், அதற்கு எல்லாமே அவர் வந்து இசையமைத்திருக்கின்றார். அதே வேளையில கே பாலச்சந்தர் அவர் முதல் படத்திற்கு அவருக்கு எப்படி இயக்கத்துக்கு முதல் படமோ அதே போல வி குமாருக்கு இசையமைப்பதற்கு அதுவும் முதல் படமாக ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கு பிறகு பல வாய்ப்புகள் வி குமாருக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கே பாலச்சந்திரனின் பெரும்பாலான படங்களுக்கு வி குமார் இசையமைத்து வந்திருக்கின்றார் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. நீர்க்குமிழி, நானல், மேஜர் சந்திரகாந்த், எதிர்நீச்சல், இருக்கோடுகள், பத்தாம் பசலி, இப்படி பல பாடல்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அரங்கேற்றம், வெள்ளி விழா அப்படின்னு இந்த ஜோடியின் வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆக இப்படியாக பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் வி குமார்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: லிங்கம் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
2: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
1: லிங்கம்
3: 90 ஆண்டிலே.

சுசிலா கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். ஆக வி குமார் இசையமைத்த பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரிங்க, ஏறக்குறைய 150 படங்கள் வரை இசையமைத்திருக்கும் வி குமாரின் தேனினும் இனிய எண்ணற்ற பாடல்களை இவர் இசையமைத்து இன்றும் கூட நாம வானொலியில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவருடைய இசையமைப்பில் இடம்பெற்ற பாடல்கள் என்று தெரியாமலேயே, ஆக அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, MSV காலத்தில் அவருக்கு இணையாக பல அற்புதமான பாடல்களை தந்திருக்கின்றார். இசை வித்தகர் என்பதற்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவர் கிடைத்ததா என்பது உங்களுக்கே தெரியும் இல்லையா. இப்பொழுது இவ்வளவு பாடல்களை கேட்கும் போதே தெரியும், அந்த காலத்துல இவ்வளவு சிறப்பான பாடல்களை இசையமைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக அங்கீகாரம் என்பது அப்போது கிடைக்கவில்லை என்றாலும் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா. இவருடைய பாடல்களின் வழியாக நிச்சயமாக அவருடைய இசை பெருமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம்.

மனை தூர போட்டு சாரல் வந்து உன்னை நினைத்தது, அது உன்னை நினைத்து தெரிக்க போது என்னை நினைத்தது, அது துளி துளியாய் எனது தோழியிடம் பிரித்தது, இந்த இயற்கை எல்லாம் இருவரையும் இணைத்து பார்த்து

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
3: தொண்ணூறாம் ஆண்டில்
4: பார் எங்கள் லிங்கம்.

0: எஸ்பிபி பி சுசிலா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில 70ஆம் ஆண்டு பாடல்களினுடைய தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்குமார் இசைமித்த பாடல்கள் இடம்பெற்றன. பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். நிறைய பேர் கால் பண்ணீங்க, அழைச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி.
1: கேட்க மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்கள்

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ அதுவா, புதிய ஜாலோர்கமிலா வாங்கிட்டல, அதான் அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர்கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
2: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கு முன்னதாக அதன் பாதுகாப்பு குறித்த மதிப்பீடுகள் அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்தார். இதன் மூலம் செயல்பாட்டு தோல்விகளை தடுக்கவும் பயனர்களின் நம்பிக்கையை பேணவும் முடியும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மிகப்பெரிய வாசிப்பு மன்றமாக மகளிர் வாசிப்பு மன்றத்தை கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் அதிகாரப்படியாக அறிவித்தார். இந்த அங்கீகாரம் ஒரு சாதனை மட்டுமல்ல, மாறாக நாட்டின் கட்டமைப்பில் முக்கிய அங்கமாக அறிவுசார் கலாச்சாரத்தை உயர்த்தும் பெண்களின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது என அவர் குறிப்பிட்டார். மேலும் பெண்களிடையே வாசிப்பு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே வலுப்படுத்தும் முனைப்புகளின் ஒரு பகுதியாகவும் இது அமைகின்றது என்றார் அவர். தபோங் ஹஜி வாரியம் குறித்த அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகள், அதன் நிர்வாக சீர்கேடுகளில் தொடர்புடைய தரப்பினர் மீது தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இதுவரையில் 5 தடுத்து வைத்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியான ஒகினவாவில் டால்பின் சூறாவளி தாக்கியதில் 5 காயமடைந்தனர். அத்துடன் 14,000 கட்டடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் இல்லை என செயலாக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேவேளை சீனாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி இந்த சூறாவளி நகர்வதால் அங்குள்ள துறைமுகங்களும் போக்குவரத்து வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினா்.

அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் தேசிய பாதுகாப்பு தொழில்துறை கொள்கையை வலுப்படுத்தவும் முக்கிய கனிமங்கள் மற்றும் மீன்கலம் திட்டங்களில் 3 பில்லியன் டாலரை முதலீடு செய்யவுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கனிம வளங்களில் உலகின் வல்லரசாக அமெரிக்காவுக்குரிய இடத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த முதலீடு அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மெக்சிகோவின் மிகாஹோன் மாநிலத்தில் உள்ள அவகாடோ உற்பத்தியாளர்களிடம் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை பகுதியளவு மீண்டும் தொடங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணமாக அந்த பள்ளத்தின் இறக்குமதியை நிறுத்தி வைத்த 2 நாட்களுக்கு பிறகு இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஊடகங்கள் கூறின. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தடுமாற்றம் ஆகுது பாருங்க. சரி, பாடலை கேட்டலாம். சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம்.

கடையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331672173.

கொடி திரிகாக அந்த பாடலை கேட்டோம். 3:21 இசை மிஸ்யம் நிகழ்ச்சியில பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, இன்றைக்கு நாளை கொஞ்சம் பாத்துருவோமா? 8ஆம் தேதி 8வது மாதம் 2026 8 8 8 எப்போது இந்த 7 7 8 8 அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் என்னன்னா இந்த கழிவு விலையில பல பொருட்கள் எல்லாம் விற்பனைகளாக ஆகும். சில வேளைகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில கழிவு விலை மட்டுமல்லாது இன்றைய நாள்ல ரொம்ப அதிரடி தள்ளுபடி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த 8 8 போன்ற இந்த மாதிரியான எண்கள் வரும்போது சிலர் சிலர் தீர்மானங்களையும் எடுப்பாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான எண்களையோ அல்லது நாளையோ மையப்படுத்தி நாம செய்கின்ற ஒவ்வொன்றாக இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்மானங்கள் அப்படின்னும் போது தொடர்ந்து நாம செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, ஒரு தடவை தீர்மானம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் 2-3 மாதங்கள் கழித்து ஐயோ ஒன்னும் நம்ம முடிக்கவே இல்லையே அப்படிங்கிற வருத்தம்லாம் கொள்ளக்கூடாது. அதனால பரவாயில்ல, இன்றைக்கு முடிச்சிட்டீங்களா, யோசிச்சிட்டீங்களா, உடனடியாக இறங்கிருங்க, அதிரடியாக இறங்கிருங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

கிரிஷ் ஹரிணி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நிறைவு பொழுது 3:45 இசையமிசு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு தகவலை உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று எனக்கு ஒரு அழைப்பு வந்ததுங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஆனா நீங்க பெருமாள் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த மறுமுனையில பேசுற அந்த பெண் குரல் வந்து உண்மையிலே ஒரு பெண் குரல் அப்படின்னு நாம நினைச்சிட்டு பேசியிருப்போம் இல்லைங்களா. நான் இங்க இருந்து அழைக்கிறேன், உங்ககிட்ட வந்து உங்களுடைய அடையாள அட்டையின் 4 பின்னால் இருக்கக்கூடிய எண்களை வந்து சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லும் போதே நமக்கு ஏறக்குறைய தெரிஞ்சிடும். இருந்தாலும் கூட நமக்கு சில நேரங்கள் அப்படியான அழைப்புகள் உண்மை தன்மை நிறைந்த அழைப்புகளும் வந்திருக்கின்றன இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் பேசுவோம் அவங்கள்ட்ட. அப்படியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு பிறகு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட பேசும்போது 2 ஒரே பதில நீங்க சொல்லணும். அதாவது உதாரணத்துக்கு அவங்க உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய அடையாள அட்டையின் பின்னால் இருக்கக்கூடிய 4 எண்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்க பேரையே 2 தடவை சொல்லுங்க. ஏன் அது இப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்து அவங்க கேட்டது சரியா விளங்கல, இருந்தாலும் நான் வந்து திரும்பவும் அவங்க கேட்ட முதல் கேள்விக்கு அந்த முதல் பதிலையே சொல்லிட்டேன். அப்பதான் எனக்கே தெரிந்தது நான் வந்து AI கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் நான் வந்து 2 பதில வந்து கொடுக்கறதுக்கு முன்பாகவே அவங்க அந்த 2 கேள்விக்கு 3 கேள்விக்கு போயிட்டாங்க. அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பெண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அங்க வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு சாதனத்துக்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். ஆக நம்முடைய இப்பொழுது எப்படி சொல்றது, இப்போ இந்த மோசடிகள்லாம் செய்யறாங்களே, இணைய மோசடிகள் செய்கின்றவர்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்றேன். அதே வேளையில நீங்களும் ரொம்ப கவனமா இருங்க. எந்த அழைப்பு வந்தாலும் சரிதான், நீங்க ஒரு முறை வந்து சரிபார்த்து கொள்ளுங்க. அதே வேளையில இந்த மாதிரியான அழைப்புகள் வரும்போது நம்ம நம்புறோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இது மாதிரி சரிபார்த்து கொள்வதும், அடுத்தடுத்து உங்களுக்கு அழைப்புகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பண மோசடி எதுவும் நடச்சுன்னா எதுவுமே நடக்கல. ஏன்னா எனக்கு வந்து 2 கேள்விக்கே அவங்க வந்து அடுத்தடுத்து சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு, ஓ இப்படிதான் அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்படிதான் அவங்க வந்து அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அவங்களுக்கான வழிகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்தது. AI எந்த அளவுக்கு பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். மீண்டும் நாம எப்ப சந்திக்கிறோம் அப்படின்னா திங்கட்கிழமை 8:00 காற்றின் மொழியில சந்திக்கிறோம். சரி, அடுத்ததா இனிமையான பாடல்களை தொகுத்து வைத்து எப்படா உங்களை பார்க்க போறோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க நளினி, அச்சுதன். தொடர்ந்து நீங்கள் தீரா இசையோடு இணைந்திருங்கள்.
1: கேட்க மறந்த பாடல்களுக்கும்

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க தபோங் ஹஜ்ஜி குறித்த அரசு விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு பரிந்துரையும் முழுமையாக விசாரிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும். இந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். மதம், கலாச்சாரம், இன பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதில் மலேசியாவின் அனுபவம், சமயங்களுக்கிடையேயான புரிதல், அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பன்னாட்டு சமூகத்திற்கு மதிப்புமிக்க படிப்பினையை வழங்க முடியும் என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோடாகாங் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மையை பிளவுக்கான காரணியாக கருதாமல் மரியாதை, வெளிப்படைத்தன்மை, ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பலமாகவே பார்க்க வேண்டும் என்ற புரிதலின் அடிப்படையிலேயே மலேசியாவின் அணுகுமுறை அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் சரவாக்கின் வருவாய் அடைவு நிலை ஆரோக்கியமானதாக அமைந்துள்ளது. அதே காலகட்டத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயர் நிலைகளில் ஒன்றாகவும் இது திகழ்வதாக மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபங் ஜோஹாரி துன்ஒப்பேங் தெரிவித்துள்ளார். சீனாவின் எதிர்ப்பை மீறி இம்மாதம் 30 முதல் செப்டம்பர் 4 வரை பாலாவில் நடைபெறவுள்ள பசிபிக் தீவுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆண்டு கூட்டத்தில் தைவானும் கலந்து கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சீனாவின் எதிர்ப்பால் தைவான் இச்சந்திப்பில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. கொலம்பியாவின் புதிய அதிபர் பதவியேற்றதை தொடர்ந்து அந்நாட்டிற்கு $1 பில்லியன் உதவி திட்டத்தை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பங்காளித்துவத்தின் முக்கிய அங்கமாகவும் இருதரப்பு இலக்குகளை அடையவும் அதிபர் அப்டுலார்டோ டி எஸ்பெரிலா நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு உதவி நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டு. இன்று தேசிய பொது நிர்வாகக் கழகம் இந்தானின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 21வது பொதுச்சேவை ஓட்டத்தில் 13,000 மேற்பட்ட பங்கேற்பாளர்களும் வருகையாளர்களும் கலந்து கொண்டனர். இது

முக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவதற்கான தொடர் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக பொதுச் சேவை தலைமை இயக்குநர் தான்சிரி டாக்டர் வான் அஹமத் டஹ்லான் அப்துல் ஆசிஸ் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசைக்காகவே காத்திருந்த உங்க மனசுக்கு வணக்கம் சொல்லிக்கிறோம். உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகு ஊட்ட தொடங்கி இருக்க இன்றைய தீரா இசை 80-90 ஆண்டுகளின் காலகட்ட பாடல்களை அனுப்பி வைக்க போறோங்க உங்களுக்காக. இது பாடல்களை ரசிப்பதற்கான நேரம். இப்போ இந்த நொடி உங்க மனசு எந்த பாட்டை கேட்க இயங்குது அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்களை அழைத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைக்கலையே, நான் எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலையே, அது என்ன தெரியுமாங்க, நிறைய செயலிகள் இருக்கு, நிறைய ஊடகங்கள் இருக்கு. இருந்தாலும் மின்னலுக்கு அழைத்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த பாடல் ஒளியேறும் போது கேட்கிற ஒரு சுகம் இருக்கு, அது ஒரு தனி அலாதி சுகம். அந்த சுகத்தை பெற விரும்பும் நிறைய பேர் அங்க வெளியில காத்திருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியுது. அதனால வாய்ப்பு கிடைக்காத நேயர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்க மனசும். அங்க நீங்க அழைக்கலாம். இப்போ நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்கள் மனம் விரும்பும் 80-90 ஆண்டுகளில் வழிவந்த பாடல் என்ன நீங்க கேளுங்க, நாங்க கொடுக்கிறோம். விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றது தீரா இசை. தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், சொர்க்கத்தை பாடல்களின் வழியா நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. நான் உங்கள் நளினி அச்சுதன்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719.
1: நான் வெளியூர்ல இருந்த, நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, Why are you taking such decision? நீங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு, எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41.
4: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
5: அதுதான் எதுவோ
4: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: மேடம், யார் பேசுறீங்க?
1: நான் நவ்யா பேசுறேன். நளினிக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் நவ்யா. ரொம்ப நாளாச்சு பேசி, எப்படி இருக்கீங்க நவ்யா?
1: நான் நல்லா இருக்கேன்க்கா. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க நவ்யா, என்ன பாடல் இந்த மாலை நேரத்துக்கு? ஐயோ, எனக்கு இந்த பாட்டு வேணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க.
1: என்ன பாட்டு? ஆமா, இந்த பாடல் ரொம்ப நாளாச்சு. கஸ்தூரி மானி கல்யாண தேனி கச்சேரி பாடு.

0: வணக்கம்.
1: மின்னலகம் தாங்க, யாருங்க பேசுறீங்க?
0: தேவிகா பேசுறேன். மந்தகா பஹாங்.
1: மந்தகா பஹாங் தேவிகா, சொல்லுங்க.
0: எத்தனையோ வருஷம் கிடைச்சிருக்கேன். பூஜை கேட்ட பூ இது அந்த பாட்டுக்குரிய ஓகே கேட்கிறேன் நான். அந்த பாட்டு எல்லாருக்கும் கேட்டாப்ல. மின்னலகம்ல வேலை செய்யறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கேட்கிறேன். பணியெல்லாம் பணியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்ப மின்னலை மாறின பிறகு ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: ஓ, நன்றிங்க நன்றிங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம், எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: நாங்க வந்து புஷ்பா, ஸ்ரீ ஜெயபில இருந்து அழைச்சிருக்கேன்.
1: புஷ்பா, பேச்சிலே ஒரு உற்சாகம் தெரியுது, ஒரு பொலிவு தெரியுது.
0: ஆமா ஆமா,
1: சொல்லுங்க புஷ்பா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். நீங்களா இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க?
0: நீங்களா இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க?
1: இப்படி மாறி மாறி சொல்லிக்குவோம். என்ன பாட்டு வேணும்? யாருக்காக?
0: என்னோட குடும்பத்தினருக்காக. பார்த்தது என்ன பார்வை என்னை பாட்டுக்கு அந்த பாட்டு
1: பார்த்தது. ரொம்ப அழகான பாட்டு. குடுத்துறோம். பயணத்துல இருக்கீங்களா என்ன?
0: ஆமா, பயணத்துல இருக்கு. இப்ப நாங்க மாமி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க.
0: கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

0: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: வணக்கம் ரணி, குமரணிப்பூடன் நடக்கின்றேன்.
1: வணக்கம் குமரன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். சொல்லுங்க, இந்த மாலை நேரத்துக்கு என்ன பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: அன்புள்ள மலரிலிருந்து அலை மீது தடுமாறு தேசிரகோடம், வாணிஜெயராம் எஸ்பி பாலா பாடி பாடல்கள்.
1: வாணிஜெயராம் குரல்ல நிறைய பாடல்கள் வந்திருக்கு, இருந்தாலும் இந்த ஒரு பாடல் எல்லாம் வந்து ரொம்ப நாள் கேட்கல. நன்றி நன்றி, இந்த பாட்டு கேட்டுக்கிறேன்.

0: சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி பேசுறீங்க, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க சாந்தி?
0: சிரம்பன்ல இருந்து
1: சாந்தி. சொல்லுங்க, யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க? என்ன பாடல்?
0: நான் எனக்காக கேக்குறேன், தில் தில் தில் தில் மனதில், அந்த பாடல் வேணும் எனக்கு.
1: அந்த பாடல் உங்களுக்காக, வேற யாருக்கும் கேட்க கூடாது முடிவு பண்ணிருக்கீங்க? நன்றி சாந்தி.
0: தில்
2: தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: வணக்கம் மின்னலம்.
1: வணக்கம்ங்க. உங்க உற்சாகத்துக்கு சனிக்கிழமை தீரா இசை ஒரு காரணமா இருந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க.
0: அதுதான் காரணம் உற்சாகத்துக்கு.
1: சரிங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
0: நான் யசோதா பத்தங்கள்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க என்ன பாடல்.
0: ஓகே, எனக்கு வந்து இளமை காலங்கள் படத்துல இருந்து இசை மேடையில் இருந்து ஒரு பாட்டு.
1: சரிங்க, கொடுத்துறோம், எடுத்துக்கோங்க.
0: நன்றி. இதுதான் மின்னலம். அன்பான மின்னலுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க. அன்பான நேர்களை இருக்கும்போது நாங்களும் அன்பா தானே இருக்கணும் உங்ககிட்ட.
0: ஆமா.

தபோங் ஹஜி விவகாரம் விட்டுக் கொடுக்கும் போக்கிற்கு இடமில்லை, பிரதமர் உறுதி. மலேசியாவின் பன்முகத்தன்மை பன்னாட்டு சமூகத்திற்கு முன்னுதாரணமாக விளங்க முடியும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க தபோங் ஹஜ்ஜி குறித்த அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு பரிந்துரையும் முழுமையாக விசாரிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும். இந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை 2014 முதல் 2020 வரையிலான தபோங் ஹஜ்ஜி வாரிய நிர்வாகம் அதன் செயல்பாடுகள் குறித்த விசாரணைகள் தொடர்பான 211 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த மாதம் 29 நாள் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கியம் வெளியிட்டது. தபோங் ஹஜ்ஜி வாரியம் குறித்த விசாரணை அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை தொடர்ந்து நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளின் வழி அதன் நிர்வாக முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட தரப்பினர் மீது தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இதுவரையில் 5 தடுத்து வைத்துள்ளது. இது தவிர 370 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இரு பெருந்தோட்ட நிறுவனங்களின் பங்கு பரிவர்த்தனைகளில் அதிகார முறைகேடு தொடர்பில் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியையும் முன்னாள் தலைமை நிதி அதிகாரியும் SPRM கைது செய்தது. மதம், கலாச்சாரம், இன பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதில் மலேசியாவின் அனுபவம், சமயங்களுக்கிடையேயான புரிதல், அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பன்னாட்டு சமூகத்திற்கு மதிப்புமிக்க படிப்பினையை வழங்க முடியும் என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகோடாகாங் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மையை பிளவுக்கான காரணியாக கருதாமல் மரியாதை, வெளிப்படைத்தன்மை, ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பலமாக பார்க்க வேண்டும். இந்த புரிதலின் அடிப்படையிலேயே மலேசியாவின் அணுகுமுறை அமைந்துள்ளதாக அவர் கூறினார். எனவே பல்லின மக்கள் வாழும் நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை ஆகியவற்றை வலியுறுத்தும் கொள்கைகளுக்கு ஏற்ப அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டின் முதல் 6 சரவாக்கின் வருவாய் அடைவு நிலை ஆகரமானதாக அமைந்துள்ளது. அதே காலகட்டத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயர் நிலைகளில் ஒன்றாகவும் இது திகழ்வதாக மாநில முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரிதுன் ஒபெங் தெரிவித்துள்ளார். இந்த அடைவு நிலையை எட்ட முக்கிய பங்காற்றிய சரவா அரசாங்க ஊழியர்களுக்கு 2 சம்பளத்தை

0: சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்க மாநில அரசாங்கம் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். சரவ அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும்போது இந்த வருவாய் வரி வசூலிப்பு குறித்த விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றார் அவர். புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கு முன்னதாக அதன் பாதுகாப்பு குறித்த மதிப்பீடுகள் அவசியம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் செயல்பாட்டு தோல்விகளை தடுக்கவும் பயனர்களின் நம்பிக்கையை பேணவும் முடியும் என அவர் குறிப்பிட்டார். எந்திரவியல் முதல் பெருமொழி மாதிரிகள் வரையிலான தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சி பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கினாலும் பயனர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் அந்த தொழில்நுட்பங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முன் அதில் உள்ள இடர்கள், சரிபார்ப்பு நடைமுறைகள், தேவையான கட்டுப்பாட்டு வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பன்னாட்டு அமைதி குறியீட்டில் இடம்பெற்றுள்ள 165 நாடுகளில் மலேசியா தற்போது 12வது இடத்தில் உள்ளது. எனினும் இப்பட்டியலில் மலேசியா சிறந்த 10வது இடத்திற்கு முன்னேறுவது அவசியம் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். ஆசியா நாடுகளின் வரிசையில் சிங்கப்பூருக்கு 2 இடம் பின்னுக்கும் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் சிங்கப்பூர், நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பின் 3வது இடத்திலும் மலேசியா உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நாடு 13வது மலேசிய திட்டத்தில் தடம் பதித்துள்ள நிலையில் தாம் உள்துறை தலைமைச் செயலாளரிடம் பன்னாட்டு அமைதி குறியீட்டில் மலேசியா 10வது இடத்திற்கு முன்னேற வேண்டும் என்ற தனிப்பட்ட உத்தரவை வெளியிட்டுள்ளதாக அவர் கூறினார். பாதுகாப்பு நிலைத்தன்மையும் நம்பிக்கையையும் ஊட்டுகின்றன. அந்நம்பிக்கையே அனைத்திற்குமான அடிப்படையாக உள்ளதாக அமைச்சர் கூறினார். இன்று காலை தேசிய பொது நிர்வாகக் கழகம் இன்டானின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 21வது பொதுச்சேவை பிரதான ஓட்டத்தில் 13,000 மேற்பட்ட பங்கேற்பாளர்களும் வருகையாளர்களும் கலந்து கொண்டனர். இது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவதற்கான தொடர் கடப்பாட்டை புலப்படுத்துவதோடு அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துகிறது என பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் வான் அகமது டஹ்லான் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: கொலம்பியாவின் புதிய அதிபரின் பதவியேற்றத்தை தொடர்ந்து அந்நாட்டிற்கு $1 பில்லியன் உதவி திட்டத்தை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அதன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பங்காளித்துவத்தின் முக்கிய அங்கமாகவும் இருதரப்பு இலக்குகளை அடையவும் அதிபர் அப்துல்லா ராடாரோ எஸ்பெரிலா நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு உதவியை அறிவிக்க அமெரிக்கா காங்கிரசுடன் இணைந்து செயல்பட நோக்கம் கொண்டுள்ளது என அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவின் மிஷோகன் மாநிலத்தில் உள்ள அவகாடோ உற்பத்தியாளர்களிடம் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை பகுதியளவு மீண்டும் தொடங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது. பாதுகாப்பு காரணமாக அந்த பள்ளத்தின் இறக்குமதியை நிறுத்தி வைத்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஊடகங்கள் கூறின. அவகாடோ பள்ளத்தோட்டத்தையும் அதன் உற்பத்தி நிலைகளையும் அமெரிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்வது நடைமுறையாகும் என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் தேசிய பாதுகாப்பு தொழில்துறை கொள்கையை வலுப்படுத்தவும் முக்கிய கனிமங்கள் மற்றும் மின்கலன் திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கனிம வளங்களில் உலகின் வல்லரசாக அமெரிக்காவுக்குரிய இடத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த முதலீடு அமைந்துள்ளது. சுரங்கத் தொழிலை ஆதரிக்கும் நோக்கில் வெளியுறவுத்துறையில் நடைபெற்ற வட்டமேசை அமர்வின் போது சுரங்கத்துறை நிர்வாகிகள், கல்வியாளர்கள், முதலீட்டு அரசியல்வாதிகளிடம் டிரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். சீனாவின் எதிர்ப்பை மீறி இம்மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் நாள் பாலாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் தீவுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆண்டு கூட்டத்தில் தைவானும் கலந்து கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சீனாவின் எதிர்ப்பால் தைவான் இச்சந்திப்பில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தைவானும் சீனாவும் அந்த வட்டாரத்தின் முக்கிய பங்காளிகள் என ஃபிஜியில் 18 உறுப்பினர் நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அம்மன்றத்தின் பொதுச் செயலாளர் பாருன் வாக்கா இவ்வாறு கூறினார். இக்கூட்டத்தை ஏற்று நடத்தும் பலாவ், துவாலு, மார்ஷால் தீவுகள் தைவானுடன் தூதரக உறவை கொண்டுள்ள எஞ்சிய 12 நாடுகளில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் தெற்கு பகுதியான ஒகினாவாவில் டால்பின் சூறாவளி தாக்கியதில் 5 காயமடைந்தனர். அத்துடன் 14,000 கட்டடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. டால்பின் சூறாவளி மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த பேரிடரால் ஒகினாவா மற்றும் அமாமி தீவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை சீனாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி இந்த சூறாவளி நகர்வதால் அங்குள்ள துறைமுகங்களும் போக்குவரத்து வழித்தடங்களும் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் இல்லை என செயலாக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தபோங் ஹஜி விவகாரம், விட்டுக் கொடுக்கும் போக்கிற்கு இடமில்லை, பிரதமர் உறுதி. மலேசியாவின் பன்முகத்தன்மை பன்னாட்டு சமூகத்திற்கு முன்னுதாரணமாக விளங்க முடியும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்.

திரு ஐசையோடு இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூடவே நாங்க பயணம் செய்துட்டு இருக்கோம், எங்க கூடவே நீங்களும் வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கான பாடல்களை தேடி தேடி தேர்ந்தெடுத்து உங்க மனசறிந்த பாடல்களை இங்கிருந்து நாங்க அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். அப்படி நீங்க இப்போ இந்த நேரத்துல இந்த நொடி பொழுது மனசுல ஏதோ கவலை இருக்குங்க, கவலை தாங்க என்ன பண்றது, யாருக்கும் இல்லாததா இல்லாததா அவ்வளவு நீங்க கேட்கறது எங்களுக்கு தெரியுது. ஆமாங்க, யாருக்கும் இல்லாத கவலை அப்படின்னு எதுவுமே இல்லை, அப்படியே இப்படி இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்தால் எல்லாம் சரியா இருக்கும். ஆக கொஞ்சம் பொறுத்திருங்க, மனசு சரியாகும், மனசை சரியாக்கிக்கும். நம்மை நாமே பார்த்து கொள்ளாமல் அப்படி என்னங்க இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியாதா என்ன, அப்படி நீங்களே உங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி ஆறுதலை நாங்களும் பாடல்களின் வழியா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு அழைத்து பேச போறீங்க மாலை 6 மணிக்கு பிறகு. 2 கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கு.

0: லிங்கம்ஸ்
1: உணவகங்களில் இட்லி வடை தோசைக்கு இப்போது அமோக வரவேற்புடன் லிங்கம்ஸ் முழு உளுந்து.
2: உங்கள் ஆதரவு இன்றும் தொடருவேன்.
0: லிங்கம்
3: நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
4: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
5: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0312-922-2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.

சரிங்க. இன்றைக்கு காலையிலிருந்து மினல் எஃப்எம் கேட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு எந்த மாதிரியான பாடல்கள் தான் பாடல்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி அதை கேட்க தவறு இருந்தா, கேட்க மறந்திருந்தா, இல்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையாமல் இருந்திருந்தா, இன்றைக்கான தீரா இசையின் பாடல்கள் என்ன பேசுது, என்ன மாதிரி பேச போகுது அப்படிங்கறத ஒரு முன்னோட்டம், சிறிய ஒரு முன்னோட்டம் உங்களுக்காக இப்போ நாங்க வழங்குறோம்.

0: ஆமாங்க, சில பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்களை கேட்கும் போதே மனசுக்குள்ள என்ன மாதிரியான குழப்பமோ பிரச்சனையோ இல்ல ஒரு தவிப்போ இருந்தாலும் கூட அந்த பாடல்கள் அப்படியே மருந்து பூசி ரொம்ப சரியா அதெல்லாம் சரி பண்ணிரும். அந்த மாதிரியான பாடல்கள் இன்றைக்கு தீரா இசையில் நாங்க உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்க போறோம். இது இதற்கு முன்னே கூட நீங்க 4 மணிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். அது மட்டும் போதும், உங்க மனசை சரியா பாத்துக்க வேண்டியது, உங்க மனசை சரி பண்ண வேண்டியது அந்த பொறுப்பு எங்களுடையது, அதை நாங்க சரியா பாத்துக்குவோம்.
1: மலரே

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

குயில் கூவியது. இந்த பாடலை கேட்டும் கொஞ்சம் நாள் ஆச்சுதாங்க. இந்த திரைசையில் மாலை நேரத்தில் கேட்கறதுக்கு அவ்வளோ இதமா சுகமா இருக்கு. நீங்களும் அப்படிதான் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இந்த சனிக்கிழமை வந்தாலே எப்படியாவது ஒரு பாடலை தேடி எடுத்து ரொம்ப நாள் நம்ம இதை கேட்கலங்க, மறந்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதே நமக்கு ஒரு வேலையா போச்சு. அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பாடலை தேடிட்டு வந்திருக்கோம். கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல் வரிசையில இன்றைக்கு ஒரு பாடல் இருக்கு. மறவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1993 வெளிவந்த திரைப்படம் இது. இதில் வந்து பிரபு குஷ்பு நடிச்சிருப்பாங்க. மனுஷ்குமார் இயக்கத்தில் தேவா இசையில் வெளியான திரைப்படம். இந்த பாடலை நாம கேட்க போற இந்த பாடலை ஏற்றி இருப்பவர் வாலி. வாலி தான் ஏற்றி இருக்காரு. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல். நீங்களும் கேட்டு பாருங்க, அட ஆமாங்க இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நிச்சயமா உங்க மனசை உங்ககிட்ட சொல்லுங்க.

எஸ் பிபால சுப்பிரமணியம் எஸ் ஜானகி வழங்கிய இனிமையான பாடல் அது தீரா இசைகள் பாடல்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அங்கிருந்து ரசிச்சுட்டே இருக்கீங்க. சரிங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தீரா இசையில் ஒரு நீயருடைய விருப்ப பாடல்கள் ஒளியேறும், அது உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு, ஞாயிற்றுக்கிழமை தீரா இசைக்கு பிறகு ஒரு காணொலி நம்முடைய மின்னலின் டிக்டாக்ல பதிவு செய்யப்படும். அதில் ஒரு கேள்வியும் கேட்கப்படும். அறிவிப்பாளர் ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அந்த நிகழ்ச்சி சார்ந்துதான் அந்த கேள்வி இருக்கும். அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி அது சார்ந்துதான் கேள்வி இருக்கும். ஆக அந்த கேள்விக்கு சரியான பதிலா சொல்லிடுறீங்க. சொன்ன பிறகு நாங்க உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய அந்த கவுண்டருக்குள்ள அந்த கணக்குக்கு வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து அதை வந்து பிரைவேட்ல வச்சிருக்கீங்க. பிரைவேட்ல வச்சிருக்கும் போது நாம வந்து உங்களை தொடர்பு கொள்ள முடியல. இன்னொன்று, நாம தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அந்த பதிவுகள் இருக்குல்ல, அந்த மெசேஜ் இருக்குல்ல, அதை நீங்க பார்க்கவும் மாட்டுறீங்க. அதனால நிறைய சிக்கல் ஏற்படுது. ஆக சரி பரவாயில்ல, அடுத்து யாரு பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு அடுத்தடுத்த நபர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் அந்த மாதிரி போயிருது. ஆக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த வாய்ப்பு தவறி போய் இன்னொருத்தருக்கும் போய் சேருது. ஆக இதை பார்த்துக்கோங்க. பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதில் சரியான பதில், உங்களை நாங்க தொடர்பு கொள்வோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அக்கௌண்ட் வந்து பிரைவேட்ல வச்சிருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அப்பப்போ பாத்துக்கோங்க. நம்ம ஏதாவது உங்களுக்கு பதிவுகள் அனுப்பியிருக்கோமா, ஏதாவது கேட்டிருக்கோமா, உங்க விவரங்கள் கேட்டிருக்கோமா, உங்க கைபேசி எண்கள் கேட்டிருக்கோமா அப்படிங்கறத அவ்வப்போது போய் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அரசியல்வாதிகளிடமிருந்து அழுத்தம் பெற்றதாக இதுவரை எந்தவொரு பொதுச்சேவை ஊழியரிடமிருந்தும் புகார் பெறப்படவில்லை. இவ்வாறு பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் ஒன் அகமது டாலான் அப்துல்லாசி தெளிவுபடுத்தியுள்ளார். பொதுச்சேவை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த புரிதல் பணியாளர்களிடம் இருப்பதால் இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை என தாம் நம்புவதாக அவர் கூறினார். சிலாங்கூரில் செயல்பட்டு வந்த தொலைக்காட்சி உற்பத்தி நிறுவனம் பானசோனிக் ABC நெட்வொர்க் அதன் தொழிற்சாலையை மூடுவதாக முடிவெடுத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுடன் அடுத்த வாரம் சந்திப்பு நடத்த மாநில அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இச்சந்திப்பு கூட்டம் மாநில ஆள்பல வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் பி பாப்பாராயுடு தலைமையில் நடைபெறும் வேளை சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவின் நிகராளி ஒருவரும் அதில் இடம்பெற்றிருப்பார் என மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீனுடின் ஷாரி தெரிவித்தார். மலாக்கா செங் பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் முன்புறம் நிகழ்ந்த கம்பி வட திருட்டு தொடர்பில் காவல்துறையின் சோதனையிலிருந்து தப்ப முயன்ற ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 999 அவசர அழைப்பை தொடர்ந்து காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் காணப்பட்ட அல்சாரக வாகனத்தை துரத்தி சென்றுள்ளனர். எனினும் அவ்வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதை அடுத்து தப்பியோட முயன்ற ஓட்டுநரை கைது செய்ததாக மலாக்கா துங்கா மாவட்ட காவல்துறை இடைக்கால தலைவர் சூப்பிரிண்டென்ட் ஹலிமா பாஸ் தெரிவித்தார். நீதித்துறை அரசியல் மயமாக்கப்படுவது குறித்த ஜனநாயக கட்சியினரின் கவலைகளை புறந்தள்ளி அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞர் தோட் பிளாச் அமெரிக்க சட்டத்துறை தலைவராக உறுதி செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் இடைக்கால தலைமை சட்ட செயலாக்க அதிகாரியாக பணியாற்றி வரும் பிளாஞ்ச் அரசாங்கத்தில் நுழைவதற்கு முன்பு பல குற்றவியல் வழக்குகளில் டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு. ஜப்பானிய தொழில்முறை ரக்பி அணியில் இடம்பெற்றிருந்த ரக்பி வீரர் கடுமையான வெப்பவாத அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். ஃபிஜி நாட்டை சேர்ந்த 26 வயதான சைமோனி யுனிலாகி ஃபுகுஹோகாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று காலை உயிரிழந்ததாக குஷுகேவி அணி தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மாலையார் மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீராய் சேல சந்திக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்காக இரண்டு கேள்விகளோடு அப்படியே கைகளில் எடுத்துட்டு வந்திருக்கோம். போன வாரம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய நேர்கள் என்னங்க கொஞ்சம் சிரமமான கேள்வியா நீங்க கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்க தான் வழக்கமா சொல்வீங்களே என்னங்க இவ்வளவு சுலபமான கேள்வி அப்படின்னு, அதனால போன வாரம் அப்படி நடந்தது. சரி பரவாயில்ல, மீண்டும் இந்த வாரம் கொஞ்சம் சுலபமான கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏறக்குறைய அப்படிதான் நினைக்கிறோம், எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லிருப்பீங்க, தவறான ஒரு பதில் கூட எங்களுக்கு வந்து சேராது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த பக்கம் எங்களுக்கு இருக்கு. முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம், பாடலுக்கு பிறகு என்ன கேள்வி அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம்.

சரி, அந்த கைத்தட்டலோடு நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும்ல, சரியான கேள்விக்கு சரியான பதில் சொல்லிடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. இது இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படத்தின் கதாநாயகனாக முதல்ல பிரசாந்த் தான் நடிக்கணும், பிரசாந்த் தான் நடிக்கணும் அப்படின்னு சங்கர் விரும்பி இருக்காரு. ஆனால் பிற பணிகள் காரணமாக பிரசாந்தால இந்த படத்துல நடிக்க முடியல. பிறகு இறுதியாக தேர்வான நடிகர் தான் பிரபுதேவா. அந்த படத்தில் பிரபு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் பிரபுதேவா நடிச்சிருந்தாரு. அது எந்த திரைப்படம் அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3228257 அல்லது 4768. இதுல எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தீரா இசை அழைத்து பதில் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0312-922-2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: சரிங்க, தீரா இசையில் நாம் எழுந்திருக்கும் முதல்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட நாம கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் எப்படி வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நாம பார்க்கலாம்.
1: நான் காஜல் இருந்து பேசுறேன். படம் வந்து லவ் போட் நினைக்கிறேமா?
0: லவ் பண்ண நினைக்கிறீங்க? சொல்லுங்க சாந்தி, பதில் தெரியுமா சாந்திக்கு?
2: பதில் காதலன்.
0: காதலன்,
2: பிரபுதேவா படம். அந்த படத்துல வந்து பிரபுதேவா பேர் வந்து பிரபு தான் கூப்பிடுவாங்க.
0: பிரபு தான் கூப்பிடுவாங்க.
2: அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நிறைய வாட்டி அந்த படம் நான் பாத்திருக்கேன்.
0: அப்புறம் என்னங்க உங்ககிட்ட நாங்க சொல்றது? நன்றி சாந்தி.
3: தனா பேசுறேன்.
0: தனா சொல்லுங்க. தனா பதில் தெரியுமா?
3: விசாரணையில
0: விசாரிப்பாங்களா? அது ஞாபகம் வரல. போலீஸ் அதிகாரி பெண் மிரட்டி கேப்பாங்க. நன்றி நன்றி.
4: வணக்கம் நளினி.
0: வணக்கம். யாருங்க பேசுறது?
4: விக்கி ஜேபி.
0: விக்கி எப்படி இருக்கீங்க? விக்கி
4: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம்.
4: பயங்கர வெயில், சூடோ சூடு.
0: ஐயோ, ரொம்ப மட்டுமா? எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. நிறைய பழங்கள் சாப்பிடுறோம், நிறைய மோர், தேநீர். தேநீர் இல்லைங்க, இளநீர். இளநீர்
4: கண்டிப்பா.
0: நிறைய அந்த மாதிரிலாம் பாத்துக்கணும். சொல்லுங்க.
4: ஆமா, காதலன்.
0: பாருங்க.
2: கல்வெட்டுல
0: கொஞ்சம் சுலபமா தான் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு சொல்லுங்க பதில். அதுதாங்க காதலன் என்பதுதான் மிக சரியான பதில். காதலன் திரையில் இருந்து அடுத்து பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

உங்கள் இதயம் இந்த தீராய் செயல் தொலைந்திருப்பது எங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி இருக்கு, ஆனா கேள்வி எடுத்துட்டு வந்தாச்சு. கேள்வி எடுத்துட்டு வந்துட்டு இதுல ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி மறைச்சிட்டு சொல்லலாமா, இதை மறைச்சிடலாமா, இதை எடுத்துடலாமா அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப சுலபமா இருக்கு அப்படின்னு. ஏறக்குறைய இதுவும் சுலபமா தான் இருக்கு. அதனால ஒரு சில தகவல்களை எடுத்துட்டு சொல்லலாம் அப்படின்னு கடைசி நேரத்துல மனசு சொல்லுது பாருங்களேன். 1994 வெளிவந்த திரைப்படத்தின் மூலம் இந்த நடிகை தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க. ஆனா அறிமுக கதாபாத்திர பெயர் இங்க இருக்கு, ஆனா நான் சொல்ல விரும்பல, வேண்டாம் அதை சொல்லல. இவங்களுடைய இரு சகோதரிகளும் திரையுலகை சேர்ந்தவங்க தான். அதுல ஒரு சகோதரி வந்து நிறைய படங்கள் நடிக்கல, ஆனா அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னொரு சகோதரி மிகவும் புகழ்பெற்ற நடிகை. அந்த சகோதரியின் கணவரும் மிகவும் புகழ்பெற்ற நடிகர். இந்த நடிகை யாருன்னு இப்ப கேட்க போறோம்ல. இவங்க 94 வெளிவந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இந்த நடிகை, இவங்களுடைய உண்மை பெயர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நந்திதா. இவங்களுடைய உண்மை பெயர் நந்திதா, ஆனா சினிமாவுக்கு வேற பெயர். அவங்களுக்கு ரெண்டு சகோதரிகள், ஒருத்தவங்க ரொம்ப நடிக்கல, இன்னொருத்தவங்க புகழ்பெற்ற நடிகை. அந்த புகழ்பெற்ற நடிகையின் கணவரும் புகழ்பெற்ற நடிகர். யார் இந்த நடிகை கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8.

தொடர்பு கொள்ளலாம். சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

ஒளிபரப்பாக உங்களுக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. அதையும் கேட்க மறக்காதீங்க. நீங்களும் எழுதக்கூடியவராக இருந்தா, வீட்டில் எழுதக்கூடியவங்க இருந்தா ஊக்கப்படுத்துங்க, ஊக்கம் கொடுங்க, எழுதி அனுப்ப சொல்லுங்க நமக்கு. sorrybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. ஏதாவது தவறுகள் இருப்பின், ஏதாவது மாற்றணும், இது வானொலி சிறுகதைக்கு இப்படிதாங்க வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அழைச்சி சொல்லுவோம். நீங்க உங்கள் சிறுகதைகளை அனுப்பி வைக்கும் போது, சிறுகதைகள் மட்டுமல்ல வானொலி நாடகங்களையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்கும் போது உங்களுடைய கைபேசி எண்களை மறக்காம எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்க கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்காக தான் சொல்ற சிலர் வந்து மின்னஞ்சல் முகவரி மட்டும் இருக்கு, நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் மின்னஞ்சல் நாங்க திரும்ப அனுப்பும் போது அதற்கு கால தாமதம் ஏற்படுது. ஒரு கைபேசி இருந்தா, ஒரு கைபேசி எண் இருந்தா நாங்க உடனடியா உங்களை தொடர்பு கொள்ள முடியும்.

0: நீங்க முதல்ல ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், இரண்டாவது கேள்வி உங்களுக்கு வந்து சேர்ந்திருந்தது. 1994 வெளிவந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க இந்த நடிகை. இவங்களுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்காங்க, இரண்டு பேருமே திரையுலகை சார்ந்தவர்கள். அந்த இரண்டு சகோதரிகள் இருக்காங்களே, அவங்கள ஒருவருடைய கணவர், அவரும் புகழ்பெற்ற நடிகர், அவங்களும் புகழ்பெற்ற நடிகை. இவங்களுடைய, அதாவது நாம கேள்வி கேட்கிறோம்ல, இவங்களுடைய இந்த நடிகையின் பெயர், நிஜ பெயர் நந்திதா. யார் இந்த நடிகை அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்று, முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அவங்க 94 திரைப்படத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்கல்ல, அந்த கதாபாத்திர பெயர் என்னங்கிறது நம்ம வச்சிருக்கோம், ஆனால் நம்ம சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சொல்கிறோம், ஸ்ருதி அப்படிங்கிறது அந்த கதாபாத்திர பெயர். ஆக நேயர்கள் என்ன பதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்போ நாம பார்க்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
1: நெல்சன் பேசுறேன், ஜேபில இருந்து.
0: நெல்சன் சொல்லுங்க.
1: அவங்க பேரு ஜோதிகா நக்மா, அவங்க ஹஸ்பண்ட் பேரு வந்து சூர்யா.
0: சூர்யா.
1: ஆமா,
0: நாங்க கேட்ட இந்த பதில், 94 அறிமுகமானாங்க, அவங்க வந்து யாரு, நக்மாவா?
1: நீங்க
0: ஒரு சிறுமி, சரி பரவாயில்ல, அழைச்சிருக்கீங்க.
2: ஆமா அக்கா,
0: சொல்லுங்க.
2: அக்கா விடை வந்து நடிகை ஜோதிகா. அக்கா
0: நடிகை ஜோதிகா, நடிகை ஜோதிகான்றவங்க அவங்க சகோதரி. அப்ப நடிகை ஜோதிகாவின் சகோதரி இவங்க யாரு? அதுதான் நம்ம கேட்டிருக்கோம். 94 நடிக்க வந்திருக்காங்க.
2: ஆக்சுவலி வந்து இந்த விடை வந்து எங்களோட, என்னோட அம்மாவோட விட, எங்க அம்மா வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னால என்ன சொல்ல சொன்னாங்க விடையை.
0: உங்களை சொல்ல சொல்லிருக்காங்க, நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க.
2: ஆமா, நான் வந்து அண்ணாடிக்குமே வந்து மினரசம், இந்த தீரா இசை கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
0: எத்தனை வயசுமா உங்களுக்கு?
2: எனக்கு 12 அக்கா.
0: அப்ப இளையராஜா பாடல் எல்லாம் உங்களுக்கும் தெரியும்?
2: ஆமா அக்கா, ஏன்னா எங்க அப்பா ஒரு இளையராஜா
0: ஃபேன். மகிழ்ச்சியா இருக்கு, இளையராஜா பாடல்களை ரசிக்கிறேன்னு 12 பொண்ணு நீங்க கூப்பிட்டு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி. அந்த சரியான பதில் வந்து நக்மா. நன்றி,
2: நன்றி அக்கா.
0: அம்மா கிட்ட சொல்லுங்க.
2: அக்கே அக்கா, தமிழ்ச்செல்வி வச்சிருக்கேன்.
0: யாருங்க?
2: தமிழ்ச்செல்வி.
0: தமிழ்ச்செல்வி சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி
2: நினைக்கிறேன், ஷாலினி நினைக்கிறேன்.
0: ஷாலினியா?
2: ஆமா, அவருக்கு, அவங்க கணவர் தான் நிறைய படம் நடிக்கிறார், நடிகர்.
0: இல்லங்க, 94 நடிக்க வந்திருக்காங்க, அவங்களோட சகோதரிகள் ரெண்டு பேர் நடிகைகள், அந்த சகோதரியின் கணவரும் நடிகர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஷாலினி இல்ல. நன்றி,
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஓகே, எனக்கு தெரிஞ்ச நடிகை வந்து நக்மாவும் ஜோதிகாவும்.
0: நக்மா ஜோதிகா. ஆனா 94 வந்தவங்க நக்மா.
3: எஸ்.
0: ஆஹா, யார் பேசுறீங்க?
3: எம் சரவணன் மந்தக்கா பாங். இப்போ வந்துட்டு இருக்கேன், உடனே நான் மின்னல தீரா இசையை கேட்டு கால் பண்ணிட்டேன்.
0: விட்டிருந்தாதான் நாங்க உங்களை விட்டுருக்க மாட்டோம்.
3: ஆமா,
0: நன்றி சரவணன்.
3: நன்றி, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்
0: மின்னல். வணக்கம்ங்க.
4: சென்னையில இருந்து மகா பேசுறேன்.
0: மகா சொல்லுங்க.
4: நீங்க கேட்ட கேள்வி யாரு, ஜோதிகா நக்மாவா?
0: ஓ, நானே சொல்லிருந்தமா, நக்மாங்க. சரியா? புகழ்பெற்ற நடிகை, ஜோதிகாவின் கணவர், புகழ்பெற்ற நடிகர், அதான் சொல்லியிருந்தோம். நன்றிங்க, நன்றி மகா. ஆமாங்க, அதுதான் மிக சரியான பதில். ஆக தொடர்ந்து நாம நக்மா நடிப்பில் வெளிவந்த மேட்டுக்குடி திரையில இருந்த பாடலை இப்போ கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறால் தொடர்பான கலந்துரையாடல் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமத் சாபு தெரிவித்துள்ளார். அண்டை நாட்டிலிருந்து வரும் மீன்வளப் பொருள்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக ஜூன் 1st தொடங்கி தாய்லாந்தின் 5 வகையான இறால்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இடைக்கால தடை விதித்தது. 2024 விவசாய கணக்கெடுப்பின்படி பேராக் மாநிலத்தில் 15 முதல் 45 வயதுடைய இளையோரில் 23.4% விழுக்காட்டினர் மட்டுமே விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்துறையின் தொடர்ச்சியை உறுதி செய்யவும் புத்துயிர் ஊட்டவும் அதிகமான இளையோரை ஈர்க்க இலக்கிட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரணி முகமது தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை பிள்ளைகள் நண்பராக கருதி பழக தொடங்கும் பட்சத்தில் பெற்றோர் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களையும் கருத்துகளையும் பெறுவது உட்பட பல்வேறு காரணங்களுக்கு AI உதவக்கூடும் என்ற போதிலும் அது மனிதன் அல்ல என்றும் அதை தனது சக தோழனாகவோ தோழியாகவோ கருதக்கூடாது என்றும் அவர் கூறினார். யுக்ரைன் அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி செர்பியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். தீவிரமடைந்து வரும் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள கியேவ் பன்னாட்டு ஆதரவை வலுப்படுத்த முயன்று வரும் நிலையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. ஜெலன்ஸ்கி செர்பியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் அதன் 59th ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிலையில் துருக்கி அந்த கூட்டமைப்புடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற அதன் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அமைதி, நிலைத்தன்மை, வளப்பம் ஆகியவற்றை மேம்படுத்த தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைவதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சு அதன் சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கோர் சுக்மா இம்மாதம் 15th தொடங்கி 24 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் குவாலாலம்பூர் கூட்டரசு பிரதேச தடகள அணி 4 தங்கப்பதக்கங்களை வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவ்வணி இறுதிக்கட்ட தயார் நிலையை மேற்கொண்டு வருவதாக அதன் பயிற்றுநர் கோங் காஜூன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திரு ஐசையோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி. எப்போதுமே இந்த அன்பு நமக்குள் தொடர்ந்திருக்க வேண்டும். நமக்குள் இருக்கும் இந்த உறவு பாலுமே இந்த பாடல்கள் தாங்க. உங்க மனசு நினைக்குது அந்த பாடல்களை இங்கிருந்து நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். 7:15 என்ன தலைப்பு, மன்னிப்பு அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை மறு ஒளிபரப்பாக உங்களுக்கு இடம்பெற போகுது. அதையும் கேட்க மறக்காதீங்க. அதற்கு பிறகு 28 வரைக்கும் பாடல்கள் தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்க மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரியான பாடல்களை உங்க மனசுக்குள்ள புகுந்து என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை நாங்க தேர்வு செய்து வைத்திருக்கோம். நிஜமா சொல்றோம், கேளுங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நேரம் 7:15.
1: மன்னிப்பு, இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. சில கதைகள் ரொம்ப சாதாரணமா தொடங்கும், ஒற்றை புள்ளியில சாதாரண மனசு சிக்கிக்கும். இந்த கதையில ஒரு கோப்பு, ஒரு ஃபைல், அதற்கு மேல ஒரு பேர் படிக்கிறாங்க. அந்த பேரை படிக்கிற புள்ளியில நமக்கு ஓ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கிளைங் மகாலட்சுமி இந்த கதையை எழுதியிருக்காங்க, புவனா இந்த கதையை வாசிக்கிறாங்க. முதல்ல கேளுங்க, அப்புறம் நாம புவனா கிட்ட பேசலாம்.
2: நான் மெதுவாக இரு கண்களையும் திறந்து பார்த்தேன். சுற்றி இருபுறங்களிலும் வரிசையாக கட்டில்கள் அடுக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கட்டிலும் நோயாளிகள் இருந்தனர். மருந்து வாசனை வேறு. எப்படிதான் அம்மா நாலு நாளா இங்க இருக்காங்களோ தெரியல. என சலித்துக் கொண்டே நிமிர்ந்து அறையின் 308 பார்த்தேன். கட்டிலில் அம்மா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றோடு 4 ஆகிறது. 2 தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து இப்பொழுதுதான் சாதாரண வாட்டுக்கு வந்தார். என் அம்மாவின் பெயர் ஹேமலதா. அம்மா தான் என்ன கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வருகிறார். எனக்கு 2 உள்ளனர். இருவரும் குடும்பத்துக்கு உதவியா வேலைக்கு செல்கின்றார்கள். அம்மா இன்னும் சில வருடங்களில் ஆசிரியர் தொழிலில் இருந்து பணி ஓய்வு பெறவுள்ளார். சிகிச்சை கலைப்பில் இருந்த அம்மா அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். எனக்கோ தூக்கமே வரவில்லை. 308 அறையில் இருந்த 3 கட்டில்களில் 2 நோயாளிகள் இருந்தனர். ஒரு கட்டில் மட்டும் ஆள் இல்லாமல் இருந்ததால் அங்கு தூங்க சென்றேன். இருப்பினும் கண்களில் தூக்கம் இல்லை. தூக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தேன். அங்கே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அம்மாவை எழுப்ப மனமில்லாமல் அறையை விட்டு வெளியேறினேன். அப்போது கைபேசியில் நேரம் 11:39 என காட்டியது. முதலாம் மாடியில் உள்ள வெண்டிங் மிஷினில் காப்பியை வாங்க எண்ணினேன். 3 மாடியிலிருந்து முதல் மாடிக்கு செல்ல லிப்டை பயன்படுத்தினேன். முதலாம் மாடியில் சில தாதிகளை கண்டு புன்னகைத்தேன். வெண்டிங் மிஷினில் பணத்தை போட்டு காப்பியை எடுத்தேன். காப்பியை எடுத்த பின் 30 மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் குளிர்பானத்தை வாங்கினார். அவ்விடத்தை விட்டு செல்ல அடி எடுத்த கணம், என்னம்மா தனியா வந்திருக்க, உனக்கு பயமா இல்ல என அவர் வினவ திடுக்கிட்டேன். ஏன், ஆஸ்பத்திரி தானே, எப்பவும் ஆட்கள் இருப்பாங்க தானே என பதிலளித்தேன். இங்க நடந்த சில கதையை சொல்றேன் கேளு என அவ்வாடவர் கூற நான் அருகில் இருந்த மேசையில் அமர்ந்து கேட்க தொடங்கினேன். என் கண்கள் அகலமாகியதோடு காப்பியை கொடுத்து முடித்தேன். மீண்டும் காப்பியை வாங்கி அவரிடமிருந்து விடை பெற்று லிப்டுக்கு சென்றேன். அந்த கதையை கேட்டபின் பயம் என்னை சூழ்ந்தது. 308 அறையை அடைந்த நான் அவ்வறையின் வெளியில் அம்மா போன்ற உருவம் நிற்பதை கண்டேன். அதை உறுதிப்படுத்த அறையை நோக்கி விரைவாக நடந்தேன். அறையை நெருங்க நெருங்க அந்த உருவம் காற்றில் கலந்ததை கண்டு அதிர்ந்தேன். சுற்றி யாருமே இல்லாததை கண்டபின் அறைக்குள் நுழைந்து காப்பியை மேசையில் வைத்து கழிவறைக்கு விரைந்தேன். முகத்தை கழுவி கண்ணாடி முன் நின்று யோசனை செய்தேன். நான் கண்டது நிஜமா இல்ல கற்பனையா என விடை தெரியாமல் கட்டிலில் அமர்ந்தேன். ஆவி பறக்கும் காப்பியை குடித்து கற்பனைதான் என சமாதானப்படுத்தியவாறே உறங்கப் போனேன். தூக்கத்தில் ஒரு கனவு தோன்றியது. அதில் அம்மா கழிவறையில் இருந்து விழும் சமயத்தில் காப்பாற்றுவது போன்றும் சில விளங்க முடியாத காட்சிகளும் தென்பட்டன. விடிந்தும் போனது. 4 முன் அம்மா கழிவறையில் விழுந்ததால் தலையில் மட்டுமின்றி வலது காலிலும் காயம் ஏற்பட்டது. அதனாலேயே அம்மாவிற்கு அனைத்து பணிவிடைகளும் நானே செய்தேன். காலையில் அம்மாவை குளிக்க வைத்து உடைகளை மாற்றி தலைமுடியினை சீவி உணவு ஊட்டத் தொடங்கினேன். இவை அனைத்தையுமே பக்கத்து கட்டிலில் இருந்த நோயாளியின் மகன் உற்று கவனித்தவாறே இருந்தார். ஒருவேளை 20 ஆன பெண் தன் தாயை இவ்வளவு பாசமாகவும் பத்திரமாகவும் கவனித்துக் கொள்கிறாளே என்ற ஆச்சரியம் போலும் என எண்ணி பெருமிதம் கொண்டேன். உணவு ஊட்டும் சமயத்தில் எனது நினைவலைகள் பின்னோக்கி சென்றன. எனது தந்தை எனக்கு 2 இருக்கும் போதே சாலை விபத்தில் மரணமடைந்தார். அன்று முதல் மறுமணம் கூட செய்யாமல் 3 பிள்ளைகளையுமே தனியாக நின்று வளர்த்து எடுத்தார் என் அம்மா. 2 திருமணம் செய்து தனி குடித்தனமும் வைத்துக் கொடுத்தார். எனக்கு 15 பசுமரத்தாணி போல நினைவில் பதிந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தேன். எனது அண்ணனின் திருமணத்திற்கு தெரிந்தவரிடம் அம்மா கடன் வாங்கி இருந்தார். பணத்தை வாங்க வந்த நேரத்தில் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டுமே இருந்தோம். அவர் திடீரென தகாத வார்த்தைகளால் அம்மாவை திட்ட ஆரம்பித்தார். கடன் வாங்க தெரியுதுல்ல, அதை கொடுக்கணும்னு அக்கறல்ல, புருஷன் இல்லாம நீ ஆடுற ஆட்டத்தை ஊரே பாக்குது என கூறியவரிடம், இத பாருங்க உனக்கு தேவை பணம் தானே, 2 வாங்கிட்டு போ, தேவை இல்லாம பேசாத என அம்மா சொன்னார். அல்லும் பகலும் உழைத்து கடனை 2 அடைத்தார். வைராக்கியமிக்க எனது அம்மா. அம்மாவை அண்ணன்கள் இருவரும் இதுவரை மருத்துவமனைக்கு வந்து பார்க்கவே இல்லை. போதும்மா, நீ போய் சாப்பிடு என குரலை கேட்டதும் நினைவுக்கு திரும்பினேன். சரிம்மா, நான் ரெடி ஆயிட்டு உங்களை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு டாக்டர் கிட்ட கேக்குறேன் என கூறி 25 நிமிடங்களுக்குள் தயாரானேன். அம்மா வீட்டில் இருந்தால் எனக்கும் அவரை பார்த்துக் கொள்ள சுலபமாக இருக்கும். அறையை விட்டு வெளியேறும் சமயத்தில் பக்கத்து கட்டில் நோயாளி அம்மா படுத்திருந்த கட்டில் பக்கம் கையை நீட்டி ஏதோ காண்பிக்க சட்டென திரும்பி பார்த்தேன். அங்கு அம்மாவின் வாயில் நுரை தள்ளியவாறு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். கையில் இருந்த பொருட்கள் கீழே சிதற அம்மாவை நோக்கி ஓடினேன். அவரின் மொத்த உடலும் துடித்துக் கொண்டிருந்தது. மருத்துவமனையே இடிந்து விழும் அளவுக்கு அலறினேன். எனது அலறலை கேட்டு இரு தாதிகள் அறைக்குள் நுழைந்தனர். என் அன்பு தாய் என்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பயம் என்னுள் படர சுவர் ஓரத்தில் நிலை குத்தி சரிந்தேன். விழியில் வழியும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் செய்வதறியாது தவித்தேன். தாதி ஒருவர் மருந்து அடங்கிய ஊசியை செலுத்திய பின்தான் நான் அமைதியடைந்தேன். எனக்கும் நிம்மதியாக இருந்தது. இருப்பினும் தாதிகள் ஒருவித குழப்பத்தோடு அறையை விட்டு நீங்கினர். அம்மா நல்லாதானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு என்ற கேள்வியோடு தாதியை பின்தொடர்ந்து மருத்துவர் தாதியின் உரையாடலை மறைந்திருந்து செவிமடுத்தேன். என்ன ஆச்சு ஹேமாவுக்கு, நல்லா ஆயிட்டாங்கன்னு தான் ஐசியு வார்டிலிருந்து 308 ரூமுக்கு மாத்தணும் என மருத்துவர் வினவினார். சாரி டாக்டர், இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, எங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கு என தாதி பதிலளித்தார். இப்போ உடனே நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்த நாள்ல இருந்து இருக்கிற ஃபைல்ஸ் எடுத்துட்டு இப்போவே அறைக்கு வாங்க என கூறி விரைந்தார் மருத்துவர். நானும் 308 அறைக்கு சென்று அம்மாவை வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வருடமா நல்லாதானே இருந்தாங்க, ஏன் இப்படி ஒரு மாற்றம் என தாதிகள் எண்ணியவாறே கோப்புகள் உள்ள அறையை அலசினர். பல நிமிட தேடல்களுக்கு பிறகு ஹேமாவின் மருத்துவ தகவல்கள் அடங்கிய கோப்புகளை கண்டுபிடித்தனர். அந்த கோப்பின் முகப்பில் ஹேமாவதி வயது 18 என குறிப்பிடப்பட்டு இருந்தது. அக்கோப்பை மருத்துவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். மருத்துவர் கோப்பில் உள்ள தகவல்களை படிக்க தொடங்கினார். 3 வருடங்களுக்கு முன் கடைக்குட்டி என்பதால் ஹேமலதா தனது மகளை செல்லமாக வளர்த்தார். இதன் விளைவாக எதிலும் குறும்புத்தனத்தை ஹேமாவதி வெளிப்படுத்துவாள். அண்ணன்கள் கண்டித்த போதிலும் குணமானது மாறவே இல்லை. ஒரு நாள் தனது அம்மாவுக்கு பிரைங் கால் செய்ய எண்ணினாள். அம்மாவின் கைபேசிக்கு அழைத்து அவள் விபத்தில் சிக்கி பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வைத்தாள். செய்தியை கேட்டு அதிர்ந்து போன ஹேமலதா விரைவாக ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்ற பதற்றத்தில் தரையில் வழுக்கி விழுந்து தலையில் பலத்த அடியோடு ரத்தம் கசிய தொடங்கியது. அண்ணன்கள் சாயங்காலம் வரும்போது அம்மாவின் சடலத்தை கண்டு கதறி அழுதனர். ஹேமாவதி வீட்டில் நுழைந்தவுடன் அதிர்ந்து போனால் கதறி அழ தெம்பு இல்லாமல் நடைப்பிணமாய் வீட்டின் மூலையில் தன்னை கிடத்தி கொண்டாள். நான் தான் உன்னை கொன்னுட்டேன், என்ன மன்னிப்பியா என அனுதினமும் அம்மாவின் படத்திற்கு முன்னின்று கண்ணீர் வடிப்பார். அண்ணன்கள் இதை அறிந்தவுடன் அவளிடம் பேசுவதை குறைத்தனர். இதுவே அவளுக்கு மனநோய் வர காரணமாகின. வீட்டில் அம்மாவுடன் பேசுவதாகவும் அவளின் அறையில் தினமும் மன்னிப்பு கேட்கும் ஓசையை செவிமடுத்த பின் இந்த மனநல மருத்துவமனையில் 2 வருடத்திற்கு முன் சேர்த்தனர். இதுவரை ஹேமாவதியை சந்திக்க யாருமே வரவில்லை. அங்கு காலியான கட்டிலின் ஒரு முனையில் தலை வைத்து படுத்திருந்தாள். நர்ஸ், அம்மாவுக்கு எப்ப சரியாகும் என கேட்ட கேள்விக்கு சீக்கிரமா சரியாயிடுவாங்க, கவலைப்படாதீங்க என கூறிய ஆறுதல் பொய்தான் என தெரிந்தும் உரைத்தார். என்றுதான் ஹேமாவதி தனது தாயின் மன்னிப்பை பெறுவாளோ என அறியாது கனத்த இதயத்தோடு அறையை விட்டு வெளியேறினார்.
0: கதை முடிஞ்சது. இப்போ உருகி உருகி போனா கதையை வாசிச்சாங்க, போனா கிட்ட பேசலாம். போனா கதை வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு
3: சுகன்யா? பொதுவா இந்த நீங்க சொன்ன மாதிரி உருகி உருகிலாம் நான் படிச்சதும் இல்ல பேசினதும் இல்ல. கதையை கொடுத்துட்டீங்க, ஆனா மகாலட்சுமி நீங்க என்ன எழுதுனீங்களோ நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகள் வரும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, படிக்கிற எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு தெரியுமா?
4: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
5: இளமை புதுமை இனிமை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109 7 29 19.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tuition. தொடர்புக்கு 3109 7 29 19.
3: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

பரத்வாஜ் இசையில் பூவேலி திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல் அது. அந்த பாடலை இப்போ நாம கேட்டுட்டு வந்தோம். சரிங்க, இந்த பொருட்கள் வாங்க போகும்போது வாகனங்களை முறையான இடத்துல தான் நாம நிறுத்தி வச்சுட்டு போறோமா அப்படிங்கறத நிறையவே யோசிக்கணும். மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும்படி வாகனத்தை நிறுத்தி வைக்கிறது கண்ட இடங்களில் அதுவும் கண்ணுக்கு தெரியுது, தெம்படுது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அவ்வளவு செலவு பண்ணி நம்ம வந்து வாகனத்தை வாங்குறோம், ஆனா ஒரு சின்ன செலவு பண்ணி அதை வந்து முறையான ஒரு இடத்துல ஏன் நம்ம பாதுகாப்பா நிறுத்தி வச்சுட்டு போக மாட்டோம், அதை ஏன் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது புரியல. சில சமயங்களில் சாலையோரங்களில் வாகனங்களை பார்க்கும் போது ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த பக்கமா போனா கூட இடிச்சிட்டு போயிடுவாங்களே, கொஞ்சம் அப்படி அந்த வாகனம் அந்த பக்க வாட்டில தீஞ்சிருமே அப்படிலாம் மனசுக்கு தோணுதுங்க. அப்படிதான் இருக்கு, ஏன் அப்படி நடக்குது தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருப்போம். இதெல்லாம் நம்ம சொல்ல நிறுத்தி வச்சிட்டு போனா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு சின்ன நினைவூட்டல் உங்களுக்கு.

0: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 3-9-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

மனு மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல். அது நம்ம வந்து பாடல்களை தேர்வு செய்யும் போது, நம்ம அலுவலகத்தில் உட்கார்ந்து பாடல்களை தேர்வு செய்யும் போது சில கலந்துரையாடல்களும் நடைபெறும். நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்போம்ல, இவங்க ஒரு பாடலை எடுக்கும் போது அவங்க ஒரு பாடல் பத்தி சொல்றது, இவங்க ஒரு பாடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி சில தகவல்களின் பேரில் சில அறிவிப்பாளர்களுடைய பாடல், இவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். சற்று முன்னர் வந்து நம்ம பிரேமா கிருஷ்ணன் நமக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க, வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பியிருந்தாங்க. பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், பயணம் போயிட்டு இருக்காங்க போல கணவரோடு, பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்பை பகிர்ந்திருந்தாங்க. ஆக அவங்களுக்கு பிடித்த பாடலும் அவங்க கேட்காமலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. பிரேமா கிருஷ்ணன் உங்களுக்காக அடுத்த பாடல் வருதுங்க, எடுத்துக்கோங்க.

வண்டிச்சோலை சின்ராச திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய திரைசை நிறைவு பாடலை காதல் மன்னன் திரையிலிருந்து இப்போ நாம கேட்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. 28 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அழிஞ்சுதன். மீண்டும் நாளைக்கு திரை இசையில் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 8 செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு அரசாங்கம் சபா மாநிலம் முழுவதும் புறநகர் நீர் விநியோக திட்ட செயலாக்கத்திற்காக 4.6 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. புறநகர் உட்பகுதிகளில் நிலவும் நீர் விநியோக சிக்கலுக்கு முழுமையான தீர்வு காண மாநில அரசாங்கமே அத்திட்டத்தை மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது சயீத் அமீடி தெரிவித்தார். மைஹாஸ் என்பது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வாழும் மக்களின் தேவைகளையும் நலன்களையும் நேரடியாக பூர்த்தி செய்ய பிரதமர் வசமுள்ள சிறப்பு நிதியாகும். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட உரிமைக்கான நிதி அல்ல என PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்துஸ்ரீ ஃபாமிஃபாடியில் தெளிவுபடுத்தினார். கெடாக புகிட் கயோ இதாம் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தல் பாதுகாப்பு ICQS வளாகத்தில் விட்டுச் செல்லப்பட்ட பயணப்பெட்டியின் உரிமையாளரை கண்டறிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எந்திர பரிசோதனையில் அப்பெட்டியில் போதைப் பொருள்கள், வெடிமருந்து போன்ற சந்தேகத்திற்குரிய அடையாளங்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே மக்கா கூட்டு தற்காப்பு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC வரவேற்றுள்ளது. அந்த உடன்பாட்டிற்கு வலுவான ஆதரவு தெரிவித்த OIC தலைமைச் செயலாளர் ஷரின் இப்ராஹிம் தஹா, இது வட்டார பன்னாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் 3 கடப்பாட்டை புலப்படுத்தும் ஒரு வியூக நடவடிக்கை என்று விவரித்தார். வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் கியோதா பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட புலம்பெயர்ந்தோர் நெருக்கடியின் போது தவறான தகவல்களை கையாண்ட நடவடிக்கை குறித்து மேத்தா டிக்டாக் நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலக்கவியல் பிரிவு தலைவர் என்ன வர்கோனேன் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் சமூக ஊடக தளங்கள் மீதான கூடுதல் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பூப்பந்து தேசிய ஆடவர் இரட்டையர் மான் வெய் சோங், சு ஹுயிக் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் ஜப்பானின் அருகி கவாபே கந்தா மட்சுகாவா இணையை 18-21, 21-18 என்ற செட்களில் வெற்றி கொண்டனர். மலேசிய இணை தொடக்கச் சுற்றில் கடும் சவாலை எதிர்கொண்டனர். இருப்பினும் அவர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷனோட பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வார இறுதி நாள், வெளிய போற திட்டங்கள் நிறைய இருக்கும். நேற்று ஒரு அழகான காட்சியை பார்த்த என்ன அப்படின்னா, வார இறுதியில இந்த கல்லூரி மாணவர்கள் பலரும் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போவாங்க இல்லையா. அப்படிதான் வந்து எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இன்ஸ்டாகிராம்ல வந்து அவர் பதிவு செய்திருந்தார், ஒரு சொந்த ஊருக்கு போயிருந்தாரு. அப்போ பேருந்து நிறுத்தத்துல வந்து இறங்கின உடனே அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவரை பார்க்க அங்க வந்து இன்பதிர்ச்சி கொடுத்து நீண்ட நாட்கள் பிறகு பார்த்திருக்காங்க இல்லையா. நண்பர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி அணைத்து அன்பை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது, ரொம்ப அழகா இருந்தது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு அதை பதிவு செய்து அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடலெல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. கல்லூரி நினைவுகளை திரும்பி பார்க்க சொன்னிச்சு. இப்போ அதே மாதிரி பல நண்பர்கள் இப்போ சொந்த ஊருக்கு திரும்பி இருப்பீங்க, நண்பர்களோடு போய்கிட்டு இருப்பீங்க, இல்லை இப்போ பயணத்தில் இருப்பீங்க. பார்த்து பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும். இப்போ நினைவுகளை சேகரிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்து ஜீன்ஸ் படத்துக்காக தொடக்க பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை கேட்கலாம்.

0: உங்களுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

டெனி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்துங்க. டாலிவுட் பக்கம் அதாவது தெலுங்கு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. மிக முக்கியமாக இருமுடி அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. இது வந்து சிவா நிர்வாணா அவருடைய இயக்கத்தில் கார்த்திக், ரமணா, அஜய், பிறகு ரமேஷ், ராஜ்குமார் இப்படி பலரும் நடிச்சிருக்கிற அந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரணபாலி அப்படின்ற திரைப்படம் விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்காருங்க. இந்த திரைப்படம் வந்து வரலாறு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் சங்கிரித்தியன் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படமும் வந்துட்டு இப்போது கடைசி கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு, கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக உதித் நாராயணன், சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.

0: டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட்.
1: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
0: இந்த
2: தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

சகர் திவ்யா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. வழக்கமாக விடுமுறை நாட்களில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்போம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் அது ஆபத்தாக போய் முடிஞ்சினாமல் நம்ம பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய பாதுகாப்பு அங்கே இருக்குது அப்படின்றதே நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதற்கு பிறகு தான் அந்த நடவடிக்கையில் நம்ம ஈடுபடணும். இப்போ பின்னாங்களை பார்த்தீங்கன்னா பாலத்திற்கு அடியில் மீன் பிடித்த 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ ஆபத்தான ஒரு இடம்னு தெரியும், தெரிஞ்சும் அந்த மாதிரி செய்கிறது தப்பு தானே. ஆக நீங்கள் விடுமுறைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்லதுங்க. ஆனால் அதில் பாதுகாப்பு இருக்கு, நம்ம பாதுகாப்பான ஒரு விஷயத்துல தான் ஈடுபட்டிருக்கோமா அப்படின்றத 100க்கு 100க்கு 1000 முறை கூட நீங்க யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். ஏன்னா நம்பி வீட்டில் காத்துட்டு இருக்காங்க நம்முடையவர்கள் இல்லையா, அதனால பாதுகாப்பை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பாடல் ஆதித்யா உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: தொலைக்காட்சி எல்லாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படும்.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவுதான் கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, Why are you taking such decision? நீங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டே பேசுனா கூட பலவாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜலோர்க மீனாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ఓడించాలే, ఎదిరించాలే, చిరునవ్వుతో చీకటిని ఓడించాలే. బరువు

0: போனி வர்றதுக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலாயா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா பஸ்கா சிஸ்வாசா பிண்டிடிகான் இது வந்து 2026-2027 பதிவுகள் இப்போ நடந்துட்டுருக்கு. அதற்கான நேரம் கூட இப்போது நீட்டிச்சிருக்கிறாங்க. 30 August 2026 வரை உங்களுக்கான நேரம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா study.um.edu.my இந்த அகப்பக்கத்தை நீங்கள் வளம் பெறலாம், அல்லது apply.um.edu.my இந்த அகப்பக்கத்தை நீங்கள் வளம் வந்தீங்கன்னா மேல் விவரங்களை மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்றதுக்கு மறக்காதீங்க.
1: கவலை

0: கோமுசாங், அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்கின அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்பாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

கூட்டரசு அரசாங்கம் சபா முழுவதும் புறநகர் நீர் விநியோக திட்ட செயலாக்கத்திற்காக 4.6 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. சபாவின் புறநகர் உட்பகுதிகளில் நிலவும் நீர் விநியோக சிக்கலுக்கு முழுமையான தீர்வு காணப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசாங்கமே அத்திட்டத்தை மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சயீத் அமீடி தெரிவித்தார். சுத்தமான குடிநீர், மின்சார விநியோகம் ஆகியவை சபா எதிர்நோக்கும் முதன்மை சிக்கல்களாக உள்ளன. அவ்வகையில் புறநகர் வட்டார அமைச்சர் என்ற முறையில் இவ்விவகாரத்திற்கு தீர்வு காண்பது தமது பொறுப்பு என்பதால் அமைச்சரவையிடம் ஒதுக்கீடு கோரியதாக அவர் கூறினார். மேம்பாடு என்பது சபா, சரவாக், தீபகற்பம் என்ற வேறுபாடின்றி அனைத்து மலேசியர்களின் பொதுவான உரிமை என அவர் கோடியாட்டினார். சபா மாத்துங்கோங்கில் ருங்கூஸ் கலாச்சார விழாவை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து துணை பிரதமர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு AI பிள்ளைகள் நண்பராக கருதி பழகத் தொடங்கும் பட்சத்தில் பெற்றோர் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடில் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களையும் கருத்துகளையும் பெறுவது உட்பட பல்வேறு காரணங்களுக்கு AI உதவக்கூடும் என்ற போதிலும் அது மனிதன் அல்ல என்றும் அதை தனது சக தோழனாகவோ தோழியாகவோ கருதக்கூடாது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பம் மனிதரை போல பேச முடியும் என்றாலும் அது மனிதன் அல்ல. மேலும் AI வழங்கும் தகவல்கள் துல்லியமற்ற தவறான தகவல்களாக கூட இருக்கலாம். அது வழங்கும் தகவல்கள் எப்போதும் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியமில்லை என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றவர் குறிப்பிட்டார். மேலும் அவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதை முற்றாக தடுக்காமல் முறையான கண்காணிப்புடன் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீஃபாமி தெரிவித்தார். இதனிடையே மைஹாஸ் என்பது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வாழும் மக்களின் தேவைகளையும் நலன்களையும் நேரடியாக நிறைவு செய்ய பிரதமர் வசமுள்ள சிறப்பு நிதியாகும். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட உரிமைக்கான நிதி அல்ல என PKR கட்சி தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடில் தெளிவுபடுத்தினார். அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு என்பது மக்களின் நலனுக்கானதே தவிர எந்தவொரு மக்கள் நிகராளியின் சிறப்பு உரிமை அல்ல என்ற பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் வலியுறுத்தலுக்கேற்ப இக்கருத்து அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் மேற்பார்வையில் உள்ள இந்த சிறப்பு ஒதுக்கீடு குறித்து மலேசிய திட்ட ஆவணத்திலும் வரவு செலவு திட்ட ஆவணத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் தேவைகளுக்கேற்ப அதை எவ்வாறு வழங்குவது என்பதை பிரதமர் முடிவை பொறுத்தது என அவர் விளக்கினார். தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறால் தொடர்பான கலந்துரையாடல் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். அண்டை நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன்வள பொருள்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக ஜூன் முதலாம் நாள் தொடங்கி தாய்லாந்தின் 5 வகையான இறால்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தற்காலிகமாக தடை விதித்தது. இதனிடையே 2026 மகா வேளாண் சுற்றுலா கண்காட்சி, வேளாண் துறையின் புத்தாக்கம், நவீனமயமாக்கலில் அதிக கவனம் செலுத்தும் என அவர் கூறினார். தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடிமாயிர் வாயிலாக தவணை முறையில் பள்ளி சீருடைகளை வாங்கும் இந்த முனைப்பு தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு தயார்படுத்தும் பெற்றோரின் சுமையை குறைக்க உதவுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு பெற்றோர் பள்ளிக்கு தேவையான பொருள்களை எளிதாக பெற உதவுவதோடு மட்டுமல்லாமல் நாடியின் வழிகாட்டுதலை பெறும் உள்ளூர் தொழில் முனைவோரை வலுப்படுத்தவும் துணை புரிவதாக நிபோக்தபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். கடா புகிட் கயு இதாம் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தல் பாதுகாப்பு ICQS வளாகத்தில் விட்டுச் செல்லப்பட்ட பயணப்பெட்டியின் உரிமையாளரை கண்டறிய காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பயணப்பெட்டியின் சோதனையில் போதைப் பொருள்கள், வெடிமருந்து இருக்கலாம் என சந்தேகத்திற்குரிய அடையாளங்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டது அர்ஜி அபுஷா தெரிவித்தார். நேற்று காலை பொதுமக்கள் சிலர் அந்த பெட்டியை கண்டு வளாக பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர். இதன் தொடர்பில் எந்தவொரு வெடிகுண்டு அச்சுறுத்தலோ அழைப்போ தமது தரப்பு பெறவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
1: சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே மக்கா கூட்டு தற்காப்பு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC வரவேற்றுள்ளது. அந்த உடன்பாட்டிற்கு வலுவான ஆதரவு தெரிவித்த OIC தலைமைச் செயலாளர் ஷரின் இப்ராஹிம் தஹா, இது வட்டார பன்னாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மூன்று நாடுகளின் கடப்பாட்டை புலப்படுத்தும் ஒரு வியூக நடவடிக்கை என்று விவரித்தார். இஸ்லாமிய உலகம் முழுவதிலும் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் ஆதரிப்பதற்கான முக்கிய அடித்தளமாக இந்த ஒப்பந்தம் விளங்குவதாக அவர் கூறினார். துருக்கி அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகன், சவுதி பட்டத்து இளவரசர் மொஹமது பின் சல்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் ஆகியோர் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் கேவ்தா பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட புலம்பெயர்ந்தோர் நெருக்கடியின் போது தவறான தகவல்களை கையாண்ட நடவடிக்கை குறித்து மேதா டிக்டாக் நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலக்கவியல் பிரிவு தலைவர் ஹென்னா பெர்கோனென் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் சமூக ஊடக தளங்கள் மீதான கூடுதல் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடந்த மாத இறுதியில் மொரோக்கோவிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் சுயதகவுக்குள் நுழைந்தனர். இதனால் அங்கு எல்லை பாதுகாப்பு குறித்த அரசியல் சர்ச்சைகளும் பதற்றமும் மோதலாக வெடித்தது. யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி செர்பியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். தீவிரமடைந்து வரும் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ள கியேவ் பன்னாட்டு ஆதரவை வலுப்படுத்த முயன்று வரும் நிலையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. ஜெலன்ஸ்கி செர்பியாவுக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும் என்று வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜெலன்ஸ்கி தனது சக அலெக்சாண்டர் ஊச்சிக்குடன் அதிபர் மாளிகையில் சந்திப்பு நடத்தினார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள், ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள், இதர துறைகள் உட்பட பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஜெலன்ஸ்கியும் ஊச்சிக்கும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் வெப்பம் தொடர்பான சுகாதார எச்சரிக்கைகள் நடப்புக்கு வந்துள்ளன. அந்நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த வாரம் வெப்பநிலை 36°C வரை உயரக்கூடும் என்றும் கடும் வெப்பம் நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் தொடர்பான மஞ்சள் நிற சுகாதார எச்சரிக்கைகள் இன்று காலை தொடங்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை செவ்வாய்க்கிழமை இரவு வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மே ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட கடும் வெப்ப அலையால் 1800 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. அத்துடன் ஜூலையில் இதன் விளைவாக வறட்சிக்கும் காட்டுத்தீக்கும் வித்திட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை கூறியது. விளையாட்டு 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பூப்பந்து. தேசிய ஆடவர் இரட்டையர் மன் வே சோங், சூஹூயிக் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் ஜப்பானின் அருகி கவாவே, கெந்தா மர்சுகாவா இணையை 18-21, 22-20, 21-18 என்ற செட்களில் வெற்றி கொண்டனர். மன் வே சோங், சூஹூயிக் தொடக்க சுற்றில் கடும் சவாலை எதிர்கொண்டனர். இருப்பினும் அவர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதி சுற்றுக்கு தேர்வாகினர். நாளை வே சோங், ஹூயிக் இணையினர் சக நாட்டின் தீகாய் உன், யாப் ராய்கிங் உடன் பொருதுவர். சபா புறநகர் பகுதிகளின் நீர் விநியோக திட்டங்களுக்கு 4.6 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. நாடி மாயிர் முனைப்பு, தவணை முறையில் பள்ளி சீருடைகளை பெற்றோர் வாங்கலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்மேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1967 இன்றைய நாளில் தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பு ஆசியான் தாய்லாந்து பெங்காக்கில் கையெழுத்திடப்பட்ட ஆசியான் பிரகடனம் மூலம் அதிகாரப்படியாக நிறுவப்பட்டது. இந்த பிரகடனத்தில் மலேசியாவின் துணை பிரதமரும் தற்காப்பு தேசிய மேம்பாட்டு அமைச்சருமான துன் அப்துல் ரசாக், இந்தோனேசிய அரசியல் விவகார வெளியுறவு அமைச்சர் அடா மலிக், பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் நர்சிசோ ராமோஸ், சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் எஸ் ராஜரத்னம், தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் தனட் குமார் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த பிரகடனத்தில் ஆசியான் நோக்கங்களை விளக்கும் 7 பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் சில சமத்துவ சகோதரத்துவ அடிப்படையில் இணைந்து வட்டார பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், பண்பாட்டு மேம்பாட்டை விரைவுபடுத்துதல், இதன் மூலம் வளமான அமைதியான தென்கிழக்காசிய நாடுகளை உருவாக்குதல், உறுப்பு நாடுகளின் சட்டத்தை மதித்து ஐநா கொள்கைகளை பின்பற்றி வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துதல், பொருளாதாரம், பண்பாடு, தொழில்நுட்பம், அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் பொதுவான சவால்களை எதிர்கொள்ள ஒத்துழைப்பையும் உதவியையும் ஊக்குவித்தல்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: இஸ்லாமிய வானொலி நாடகம் தாய் கிழவி, எழுத்து ஏ டபிள்யூ மன்சூர்.
3: என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், வந்து சாப்பிடுறீங்களா?
4: என்ன சமைச்சு வச்சிருக்க இன்னைக்கு? ஆள தொக்குது.
3: நீங்க தான் வாசனைய வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களே, கண்டுபிடிங்க பாக்கலாம்.
4: ஓகே, ஊடா சம்பல், அடுத்து மீன் குழம்பு, பொரிச்ச மீன், ஏதோ கீரை கடைஞ்சு வச்சிருக்க, இது கண்டிப்பா பீன்ஸ் பொரியல். எப்படி ஆக்காம மோப்பம் பிடிச்சே சொல்லிட்டேன் பாத்தியா?
5: சொல்லுதடா, எச்சி ஊறுதுல.
3: பேஷ் பேஷ், சரியா சொல்லிட்டீங்க. சரி வாங்க சாப்பிடலாம்.
4: சரி, அம்மா சாப்பிட்டாங்களா? என்ன கொடுத்த?
3: ஓட்ஸ் கஞ்சி தாங்க.
4: என்ன பண்றது, எல்லாம் ஓடி திரிஞ்ச மனுஷி தான்.
3: ஆமாங்க,
4: இப்படி பக்கவாத வந்து முடங்கி போயிடும் யாரு கண்டா?
3: நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க.
5: அடி பாவி, எனக்கு ஓட்ஸ கரைச்சு ஊத்திட்டு வகை வகையா ருசியா சாப்பிடறாளே. அவனு என்னன்னு கூட கேட்காம நல்லா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு தரான்.
4: சிங்கப்பூர்ல கிடக்குறான். ரெண்டாவது அனிஷாக்கும் அம்மாவுக்கும் பெருசா ஒத்து வராது சுபைதா.
5: அப்படி சொல்றா சாரு?
3: அப்ப நான் மட்டும் உங்க அம்மாவை வச்சு காலம் பூரா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா?
4: என்ன சுபைதா இப்படி சொல்ற?
3: பின்ன ஸ்ட்ரோக் வந்த 3 மாசமா நான் தானே படாத பாடு பட்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவு வந்து என்னன்னு கேக்குறாளா, ஏதுன்னு கேக்குறாளா? உங்க அம்மாக்கு நான் மட்டும்தான் மருமகளா? இன்னும் 2 பேர் இருக்காளுங்கல்ல?
4: இருக்காங்கதான், ஆனா மூத்தவன் நான் பாக்குற மாதிரி வருமா?
3: என்னது நீங்க பாக்குறீங்களா? பாத்ரூம்க்கும் படுக்கைக்கும் நான் தூக்கிக்கிட்டு திரியறேன், நல்லா இருக்குங்க. நீங்க சொல்றது
5: என்ன சொல்ல போறாளோ தெரியலையே சதிகாரி, எப்படி கோர்த்து விடுறா பாரு. ஒருவேளை நான் மனசுக்குள்ள புலம்புறது இவளுக்கு கேக்குதோ?
3: என்னங்க என்ன சொல்றீங்க இப்ப?
4: என்ன கொஞ்சம் யோசிக்க வீடு சுபேதா.
3: இதுல யோசிக்க என்னங்க இருக்கு?
4: இருக்காதா,
3: எல்லாரையும் போல நமக்கும் புள்ள குட்டிங்க இருக்கு.
4: ஆமா,
3: அவங்கள தயார்படுத்தணும், சமைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாயங்காலம் போய் கூட்டிட்டு வரணும், டியூஷனுக்கு அனுப்பணும், கண்காணிக்கணும், எவ்வளவு இருக்கு. எப்பா எத்தனை பாக்குறதுங்க ஒரு மனுஷி.
4: சரி, அனிஷா கிட்டயும் ரிஸ்வானா கிட்டயும் பேசி பாக்குறேன், முடியாதுன்னா என்ன பண்றது?
3: என்ன பண்ணுவீங்களோ எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுங்க. ஒவ்வொருத்தரும் 4 மாசம் வச்சு பாக்கணும்னு பேசி முடிவெடுங்க.
5: அடிப்பாவி, முடிவெடுத்துட்டா நீ நான் என்னென்ன பாடுபட போறேன்னு தெரியலையே.
4: சரி பேசுறேன்.
3: முதல்ல உங்க தம்பிமார்கிட்ட பேசி புரிய வைங்க. அவங்களையே அவங்க வீட்டுல போய் பேச சொல்லுங்க, அப்புறம் நீங்க போய் பேசுங்க. சரியா?
5: எப்படி ஐடியா குடுக்குற பாரு. அடியே சுபைதா, நான் மட்டும் எந்திரிச்சு வந்தேன்னு வையி, எங்கிட்ட எந்திரிக்கிறது? ஓட்ஸ் கஞ்சிய கரைச்சு கரைச்சு தொண்டையில ஊத்துறா, வேணான்னு துப்ப கூட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. வயசும் ஆகி போச்சு, ஊறுபட்ட நோய் இருக்கு, சீக்கிரம் மூத்து வந்துட்டா தேவல. என்ன நடக்க போதோ?
3: என்னங்க இங்க பாருங்க, ரிஸ்வானா வேலைக்கு போறவ, அவளோட பிள்ளைங்களையே அவளால பாத்துக்க முடியல. அவகிட்ட உங்க அம்மாவை விடுறது எப்படின்னு தெரியல. நீங்க முதல்ல அனிஷா வீட்டுல விடுங்க, அப்புறமா ரிஸ்வானா வீட்டுல விடுறத பத்தி யோசிப்போம்.
5: ரிஸ்வானாவது கொஞ்சமாவது மாமின்னு மரியாதை தருவா. ஆனா அனிஷா கல்யாணம் பண்ணி வந்து 3 மாசத்துல தனி கொடுத்துட்டு போனவ, கொஞ்சம் நஞ்ச குறையா சொல்லிட்டு போனா அப்பவே மதிக்க மாட்டா. இப்ப நிலைமையில யாழ்லாம் என்ன காப்பாத்துடா?
4: அம்மாவுக்கும் அனிஷாவுக்கும் எப்பவுமே ஒத்து போனதே இல்ல, அதுவும் இந்த நிலைமையில அனிஷா ஒத்துக்குமான்னு தெரியல. அவங்க வேலைய அவங்களே செஞ்சிட்டாங்கன்னா யாரையும் சமாளிச்சு நம்ம அனுப்பி வச்சிடலாம். அம்மாவுக்கு 2 ஆள் உதவி தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு புரியலையே சுபேதா.
3: நல்லா யோசிச்சுக்கங்க. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல, நான் தான் மாமி பக்கவாதத்துல விழுந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற எவனும் இல்ல, வந்து பாத்துட்டு அடுத்த அரை மணி நேரத்துல இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாளுங்க, தெரியும்ல?
4: சரி சரி, குழம்பாத, பாக்கறேன்.
5: அவ்வளவுதான், முடிச்சு விட்டுட்டா. வயிறு கடந்து கொதிக்குது. கொடுக்கறது ஓட்ஸ் கஞ்சி, அதையே நேரத்தோட கொடுத்தானதான பசி அடங்கும். படபடன்னு வருது, கேட்கவும் முடியல, பேச்சும் வரமாட்டேங்குது. நானும் இந்தா வந்துருவா இப்ப வந்துருவான்னு பாக்குறேன். காணமே அவளை, எங்க போய் கதை அளந்துகிட்டு இருக்காளோ தெரியலையே. இவன் வேற போனா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட, எல்லாரும் என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. சத்தியக்குது, வந்துட்டா போல இருக்கு.
3: அடடடடடா, நாளுக்கு ஒரு வேலையா இருக்கு. மீடு ஊடான்லாம் வாங்குற மாதிரியா இருக்கு. என்ன விலை வித்தாலும் வாங்கித்தானே ஆக வேண்டி இருக்கு.
5: இவ புலம்புறத பார்த்தா கஞ்சி கரைச்சி இப்ப வராது போலயே. சுமேதா நல்லா இருப்படி மாடி கையில போன வேற எடுத்துட்டான். எப்ப வப்பாளோ எப்ப வருவாளோ,
3: அடுப்புல வெந்நீர் வச்சேன் ஓட்ஸ் கரைக்கிறதுக்கு, மறந்தே தொலைச்சிட்டனே. ஒரு மனசு எவ்வளவு வேலைதான் பாக்குறது. ஆழ்ந்து சோழ்ந்து அல்லாவேனு உட்கார முடியுதா?
5: அல்லா புத்தியே கொடுத்துட்டான், எப்படியும் அஞ்சு நிமிஷத்துல கொண்டு வந்து வாயில ஊத்திடுவா. பேச்சு முழுசா வரட்டாலும் பரவாயில்லடா யாழ்லா, பசிக்குதுன்னு சொல்றதுக்காவது வாயை திறந்து விடுவாள்லா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்துட்டா போல, என்ன முடிவு சொல்லிருக்காளுகளோ தெரியலையே. இந்த இடத்த விட்டு போக விடாம என்ன காப்பாத்துடா யாழ்லா.
4: சுவேதா
3: வாங்க வாங்க வாங்க. எங்க என்னாச்சு, எல்லார்ட்டையும் பேசுனீங்களாங்க?
5: இது ரொம்ப முக்கியம். பசிக்குதுடி சுபேதா, என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து என் வாயில கரைச்சு ஊத்து, இல்லைன்னா கொஞ்சம் விஷத்தையாவது ஊத்து. ஒரேடியா போய்
3: சரி, போன காரியம் என்னாச்சு அத சொல்லுங்க.
4: முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சுபேதா. மா எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா உங்களுக்கு வந்த சோதனை? என்னால கண்ணு கொண்டு பார்க்க முடியல. எப்படி ஆடி ஓடி வாழ்ந்த மனுஷி இப்படி ஒரு சக்கரை நாக்காளியில செயலிழந்து போய் உட்கார்ந்துட்டீங்களே, என்ன சோதனைடா?
5: வயிறு பசிச்சு குடல புடுங்கி தின்னுகிட்டு இருக்கு, இப்ப போய் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். பசிச்சே செத்துருங்க.
3: இந்தாங்க தண்ணி.
4: கொண்டா அம்மாக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தியா? சாப்பிட என்ன கொடுத்த?
3: இன்னும் இல்லங்க, இப்பதான் கஞ்சி கிண்டிக்கிட்டு இருக்குன்னு.
4: என்ன சுவைதா, மணி 10 இன்னும் கொடுக்காம இருக்க?
3: எனக்கு என்ன 10 இருக்கு? இந்த வீட்டுல எல்லாத்தையும் நான் தானே பாக்க வேண்டி இருக்கு. காலையில 5 எந்திரிச்சு இன்னும் உட்கார்லாம், அது தெரியுமா உங்களுக்கு?
4: சரி சரி, எடுத்துட்டு வா, நானே குடுக்கறேன்.
5: அல்ல, என் மேல கருணா புரிஞ்சிட்ட, எடுத்துட்டு வாடி சீக்கிரம்.
3: சூடா இருக்குங்க, 5 ஆறட்டும். சரி சரி, நீங்க போன வேலை என்னாச்சு?
4: வேலைக்கு ஆகல. நீ சொன்ன மாதிரி ரிஸ்வானா முடியாதுன்னு இருந்துச்சு. சின்ன வண்ட கேட்டதுக்கு அண்ணன் நல்லா பாருங்க, தயவு செஞ்சு அம்மாவை அனிசாட்ட மட்டும் உற்றாதேன்னு
5: கதறான். இதை கேட்டதும் வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்போ என்னை யாரும் வச்சு பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நல்லதா போச்சு.
3: நான் தான் காலம் பூரா வச்சு சுமக்கணுமா?
4: ரியாசு அனிசாட்ட இது சம்பந்தமா பேசவே மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுப்பாங்களாம். அங்க இருந்து நிறைய பேரு குணமா இருக்காங்களாம்.
3: நம்ம வீட்டுக்கு நீங்க தர்ற 4000 பத்தல, இதுல 2500 எங்க போறது?
4: மாசம் 1000 தரேன்னு இருக்கான். நாசரும் 1000 தரேன்னு சொல்லிட்டான்.
3: சரி,
4: 500 கொடுத்தா போதும் சுபைதா.
3: நல்லதா போச்சுங்க, அப்ப நாளைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமே.
5: என்ன ஒரு ஆனந்தம் இவளுக்கு. அங்க வச்சு என்ன பண்ண போறாங்களோ. வாயை திறந்து முடியாதுன்னு கூட சொல்ல முடியாம வாய கோடையாகிட்டே.
4: சுபேதா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 9 அங்க இருக்கணும்.
3: சரிங்க சரிங்க, தோ இப்பயே ரெடி பண்ணிடுறேங்க.
5: தக்கீர யாரால மாத்த முடியும்? நம்ம ஒண்ணு நினைச்சா அதுதான் ஒண்ணு நினைக்கிறோம்.
4: சுபேதா
3: என்னங்க,
4: யாருன்னு போய் பாரு.
3: அட அனிசாவா? வா அனிசா, என்னது அதிசயமா இருக்கு, உனக்கு எங்க வீடெல்லாம் கண்ணுக்கு தெரியுதாமா? சரி சரி உள்ள வாமா.
4: வாமா அனிஷா.
3: மச்சா
4: சொல்லுமா,
3: நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா?
4: என்னது,
3: மாமிய ஹோம்ல சேர்க்க போறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லல, கேக்கல.
4: இல்லம்மா அது வந்து
5: இல்லவே, இவ வந்து என்ன கூட்டு குழப்ப போறாளோ, ஒருவேளை காசு ஆயிரம் வெள்ளிலாம் தர முடியாதுன்னு சொல்ல போறாளோ.
4: வேற என்னமா பண்றது, யாரும் வச்சு பாத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஏன் வீட்டுல வந்து எட்டி கூட பாக்க மாட்டேங்கிறாங்க.
3: அதுக்கு ஒரு பெத்த தாய யாரோ எவரோன்னு தெரியாத ஹோம்ல விடுவீங்களா? நாளா இல்ல
6: என்னது, அனில் அவசரமா அங்குசத்தோட வந்து நிக்குது. ஒருவேளை 2500 ரூபாய் சுருட்டிட்டு போக திட்டம் போடுறாளோ. இது எனக்கு தெரியாம போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்?
4: யாருமா வச்சு பாக்குறது எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதான் நாளைக்கு ஹோம்ல விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
3: ஒண்ணும் வேணாம் மச்சான், நான் பாத்துக்கிறேன். அல்லாவோட உதவியால அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. யாரும் ஒரு காசும் தர வேணாம், ஆனா மாமிய மட்டும் என்னோட அனுப்பிடுங்க. பெத்த தாய கூட வச்சுக்க முடியலையேன்னு அவர் கதறி அழுகுறாரு. என்னால அவர் அப்படி உடஞ்சு அழுகுறத காது கொடுத்து கேட்க முடியல. நான் மாமிய இப்பவே கூட்டிட்டு போறேன். அவங்களோட பொருட்கள் எல்லாம் அப்புறம் வந்து எடுத்துட்டு போறேன். இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க. வாங்க மாமி போலாம், நான் இருக்கேன் உங்களுக்கு.
5: சிங்கத்தோட கோயில இருந்து தப்பிச்சு ஓனாய் வயல இருந்துட்டேன்.

0: என்னது தாரா திங்க செக் பண்ற மிஷினு, கிச்சிங் மணிஸ் பாக்குற மிஷினு, ஊசி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றா? ஒருவேளை தனி கூடத்துல போன கையோட டாக்டருக்கு படிச்சிருப்பாளோ?
1: மாமி இருங்க, பிரஷர் செக் பண்ணிட்டு சுகர் லெவல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு தரேன், சரியா? கையை காட்டுங்க.
0: இதைய வச்சு சோதனை பண்ற மாதிரி என்ன வச்சு எதுவும் ஆராய்ச்சி பண்ண போறாளோ?
1: எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இருங்க, திராட்சை ஜூஸ் எடுத்துட்டு வரேன்.
0: திராட்சை ஜூஸா? ஓட்ஸ் கஞ்சி தானே சுவேதா கொடுப்பா?
1: இந்தாங்க மாமி, குடிங்க. நல்லா அண்ணாந்து அப்படிதான் அப்படிதான் மாமி, குடிங்க.
0: பயிறு குழுகுழுன்னு இருக்கு, எவ்வளவு நாளாச்சு. அடியே அனிசா, நீதானா இல்ல வேற யாருமா?
1: எங்க அம்மாவை தான் இப்படி எல்லாம் கவனிக்க முடியாம போச்சு. உங்களை பார்த்தாவது அந்த பாவத்தை கழுவிக்கிறேன். இருங்க மாமி, ஆட்டரிச்சி கறியோட எடுத்து அதுல சோத்த கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வரேன். எப்படியாவது முழுங்கிடுங்க, உடம்பு தெம்பா இருக்கும். சாயங்காலம் பிசியோதெரபி கிட்ட போயிட்டு வந்துடலாம்.
0: என்னது ஆட்டிருச்சியா? ஆட்டிருச்சிய கறியோட அரைச்சி என்னென்னவோ சொல்றாளு, இப்பவே சிவருதே.
1: எலும்பும் தோலுமா, பாவம் பார்க்கவே பரிதாபமா இருக்கு. சாப்பாடு எதுவும் கொடுத்தாளா இல்லையா அந்த சுபைதா? இப்படி போட்டு சாவடிக்கிறதுக்கு நாலு நல்லது பொல்லாத திண்டுட்டு சீக்கிரம் போய் சேரலாம்.
0: என்னடா ஓனாய் வாயில விழுந்துட்டோம்னு நினைச்சோம். இவ என்னடா, பெத்த தாய விட மேல பாத்துக்கிறா. சும்மாவா நீ சொல்லிருக்க? நீங்க உன்னை விரும்புவீங்க, அதுல நன்மை இருக்குதா இல்ல தீமை இருக்குதான்னு நீங்க அறிய மாட்டீங்க. அல்லாவே அத நல்லா அறிஞ்சவனா இருக்கான்னு சுக்கூர் அல்ஹம்துலில்லா.
1: யாரு பேசுறா? மாமி நீங்களா? நீங்களா பேசுனீங்க? அல்லாவே யா ரப்பே, அல்ஹம்துலில்லா. மாமி என்ன மாமி, என்ன வேணும் சொல்லுங்க. ஹலோ, என்னங்க மாமி பேசுறாங்க? அனிசானி என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நன்றிய அல்லாக்கு சொல்லுங்க. சரிங்க, மாமி கூப்பிடுறாங்க, நான் அப்புறம்
0: பேசுறேன்.
1: ஏய் தாய் கேள்விக்கு வாய் முளைச்சிருச்சு, கை காலெல்லாம் அசையுது. நான் இருக்கேன் தாய் கேள்வி, அழக்கூடாது. என்ன வேணும் என் செல்லத்துக்கு சொல்லுங்க.
2: கனிவான பேச்சும் அன்பான கவனிப்பும், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ற ஆதரவான பாதுகாப்பும், ஒத்த புன் சிரிப்பும் கூட உத்வேகத்தை கொடுத்துரும். யாருக்கும் தாய் கிழவிய போல அல்லாஹ் படைச்ச அனைத்து உயிரினங்களிலும் தாய் மிக்க மேலானவ. அவளை பேணுங்க, அவளோடு பேசுங்க, கூடவே வாழுங்க.
3: நேர்களே, இதுவரை AW மன்சூர் எழுதிய தாய் கிழவி இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் ரஷிதா பேகம், சமீமா ஜப்பார், சைக் நசீர் மற்றும் ஆமினா ஷஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
5: இளமை புதுமை இனிமை
6: நாடு நகரம் எங்கிலும்
7: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். பண்டிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம் சென்றேன்.
8: லிங்கம்ஸ் மசாலை 80 வருஷம் கம்பெனிமா, மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
7: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
6: அனைத்துக்கும்
9: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
10: சும்மா அதிரதில்ல.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜஹோர் தஞ்சோங் பிலபாஸ் துறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த வியூக வர்த்தக பொருட்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் கொள்கலன் ஒன்றை மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS தடுத்தது. AKPS விரைந்து செயல்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பாராட்டு.

நீர் விநியோக சிக்கலால் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட பேராத்துங்கா போதா பகுதியில் உள்ள 1265 நெல் விவசாயிகளுக்கு உதவி வழங்குவது குறித்த பரிந்துரை அடுத்த வாரம் நடைபெறவுள்ள மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து முகமது ஜுல்கிப்லி ஆரோன் தெரிவித்தார். உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு மத்தியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கான ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் புதுப்பிக்கப்பட்ட அரசு திட்டங்களை அக்குடியரசு வெளியிடும் என பிரதமர் லாரன்ஸ் ஹோங் தெரிவித்துள்ளார். திருமணம், பெற்றோர் நிலை என வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களை உள்ளடக்கும் வகையில் குடும்பங்களுக்கான ஆதரவு குறித்து அரசாங்கம் முக்கிய மதிப்பாய்வை மேற்கொண்டு வருவதாக அவர் சொன்னார். ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்ற ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு சொந்தமான எண்ணெய் கொள்கலன் கப்பலை ஈரான் இலக்கிட்டு தாக்கியதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து அட்நாக் நிறுவனத்தின் 15 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் மட்டும் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக அந்நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து பிரீமியர் லீக் வெற்றியாளர் ஆர்சனல் அணி நியூகாசல் அணியின் கேப்டன் புரூனோ கெமாரேஸ் 75 மில்லியன் பவுண்ட் தொகையில் அதிகாரப்படியாக ஒப்பந்தம் செய்துள்ளது. புரூனோ இணைப்பு ஆர்சனலை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக அதன் விளையாட்டு இயக்குநர் அட்ரிதா பெர்தா கூறியுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அசல் கோலார் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க வந்து யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். சுரேஷ் வந்து மோகனாவுக்காக ஒரு புத்தம் புதிய பாடல் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவருடைய இசையில் கேட்டிருக்கிறாரு. இப்போ இந்த பாடல் வந்து நிறைய இடங்கள்ல ஒளிபரப்பாய்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு இருக்கலாம். பிறகு இது ரீல்ஸ் ஆகட்டும், டிக்டாக் ஆகட்டும், இப்படி நிறைய பேர் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு பாட்டை தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். நீங்களும் பாட்டு கேட்கணும், பிடிச்சவங்க கூட இப்போ பயணத்தில் இருக்கீங்க, அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசா பாட்டு கேட்கணும் நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் உடைய அதிகாரப்பூர்வ டிக்டாக் பக்கமா நீங்க வாங்க வந்து என்ன பாட்டு வேணும்ன்றத அங்க நீங்க சொல்லலாம்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
3: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி
3: சொல்லுங்க,
2: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
3: எல்லாம் என் நேரம் தான்.
2: என்னையா?
3: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
2: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்
4: ஆடாத வண்டியிலே.

வழக்கமா வார இறுதி நாட்கள் வந்து பிடிச்சவங்களோட ஒரு நீண்ட தூர பயணம் போகலாம், இல்ல கிட்ட கூட எங்கேயாவது போயிட்டு வரலாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. மின்னல் கேட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரசனைக்கு நன்றி. தொடர்ந்து என்ன பாட்டு யாருக்காக வேணும் அப்படின்றத நீங்க சொல்லலாம். சில பேர் வந்து அவங்களுடைய டிக்டாக்ல வந்து ஐடி இல்லை, அதாவது சரியான பெயர் இல்லை, அதனால பாடல் கேட்கும் போது எங்களுக்கு எப்படி பெயரை சொல்லி பாட்டு வழங்குறது அப்படின்றது தெரியல. அப்படி ஒருவேளை உங்க ஐடியில பெயர் இல்லை, வேற பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நிஜ பெயர், யாருக்காக அந்த பாட்டு, என்ன பாட்டு அப்படின்றத வந்து டிக்டாக்ல கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ரீனா வந்துட்டு என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆறுயிர் தோழர் சாய்க்காக வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

டெடிஷாக் இஸ் எ இல் மணிவில்லன்ஸ் வரிகளில் சாஷ்டன் கே பத்மா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நம்ம உள்ளூர் பாட்டு. சரி, இப்போ அந்த பாட்டை யார் கேட்டிருந்தாங்கன்னா காயு கேட்டிருந்தாங்க டிக்டாக் நேரலை பக்கமா. அடுத்த பாடல் கீர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரோ மனதில் அப்படின்ற பாட்டு தாம்தும் படத்துக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

ஆர்த்தி அவங்களுடைய அன்பு கணவர் கோகிலவாணனுக்காக அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. நம்ம உள்ளூர் பாட்டை கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டு வந்து பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியா வந்துட்டு இப்போ ஜேபியில பயணத்துல இருக்காங்க. குறிப்பா திப்ராவ் பக்கமா இப்போ கடும் நெரிசலா இருக்கு. வாகனத்துல தான் உட்காந்து மெதுவா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாட்டு கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வாகனத்துக்குள்ள காத்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்காக அடுத்த பாடல் குறிப்பா பிரியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா பையன் கௌஷிக்காக முட்டை கலக்கி பாட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற அவர் கூடவே சேர்ந்து பாடுவார் நினைக்கிற வாகனத்துல. உங்களுக்காக உங்களுடைய அக்கா மகனுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகாமியும் உங்களுடைய அம்மாவுக்காகவும் இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. வாங்க தொடர்ந்து கேட்கலாம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா,
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அடுத்த பாடல் வந்து ரயானா வந்து ஷர்வீனுக்காக கேட்டிருந்தாங்க, அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் பினேங்க்கு ஒரு வாரம் வெளியில வேலைக்கு போறாரு, அதனால அவருக்காக ஒரு பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல் நிர்மலா அவங்களுடைய அம்மா தாயம்மாவுக்காக கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு பாடல்களுமே உங்களுடைய பயணத்துக்கு ரொம்ப இதமா இருக்க போகுது நம்புங்க. தொடர்ந்து மின்னலம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பினாங்கு மாநிலத்தில் உள்ள இரு ஊராட்சி தரப்பு தண்டம் விதிக்க தானியங்கி எண் பட்டை அடையாளம் ANPR முறையை செயல்படுத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பினாங்கு மாநகரமன்றமும் சிபராங்பராய் மாநகரமன்றமும் இந்த முறையை செயல்படுத்தியது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சாகோனியோ தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜப்பான் ஒசாக்கா தெனோஜி விலங்கியல் பூங்காவில் மலேசியாவை சேர்ந்த 3 யானைகளில் ஒன்றான அமோய் உணவு வலையை கடித்துண்ணும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அது அந்த யானையின் மன அழுத்தம் அல்லது பசிக்கான அறிகுறியாக புரிந்து கொள்ள முடியாது என தைபிங் நகரமன்ற தலைவர் முகமது அக்மல் டஹாலன் தெரிவித்துள்ளார். அந்த 3 யானைகளும் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதோடு

இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 80 உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்த விபத்து இமாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரான ஷிமியாவிலிருந்து வடக்கே சுமார் 393 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்தது. அப்பேருந்து 18 பயணிகளை ஏற்றிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் தெற்கு ஆண்டலூசியா பகுதியில் ஏற்பட்டுள்ள கட்டுங்கடகாத காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் 275 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 4000 ஹெக்டேர் நிலம் தீயில் அழிந்ததாக அவசர மீட்பு சேவை அதிகாரி அந்தோனியோ சாஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. பிரீமியர் லீக் கிண்ண வெற்றியாளர் ஆர்சனல் அணியில் நியூ காசல் அணி கேப்டன் புருனோ கெமாரஸ் இணைந்ததை அடுத்து அவர் வரலாறு படைக்க உறுதி பூண்டுள்ளார். 75 மில்லியன் பவுண்ட் தொகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள அந்த மத்திய திடல் ஆட்டக்காரர் நியூ காசல் அணியில் 4.5 பருவங்களை கழித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் நினைவுகளை மலர செய்ய போகுது இன்றைய மலரும் நினைவுகள். நீங்க அழைத்து பேசலாம். வழக்கமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கும் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம். இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு எனக்கு கிடைச்சதே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கான நாள் தாங்க. நீங்க தாராளமா அழைங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நீங்க அழைத்து பாட்டு கேட்கலாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்? பழம் பாடல்கள் இந்த பாட்டு இப்ப கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பாட்டு? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, என் பேர் தாஷா.
0: தாஷா சொல்லுங்க. தாஷா, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: அப்பா அம்மாக்காக ஒரு பாட்டு நான் கேட்கிறேன்.
0: அப்பா அம்மா பெயர்?
1: அம்மா பேர்ல, அப்பா பேர் சுரேஷ்.
0: ரெண்டு பேருக்காகவும் ஒரு நல்ல பாட்டு இப்ப வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி. இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு உங்களுக்கும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாட்டாவே கொடுத்துருங்க. அழைத்து கேளுங்க என்ன பாட்டு வேணும். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வணக்கம், நான் ராஜாத்தி பேசுறேன்.
1: ராஜாத்தி, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய், அந்த பாட்டு இல்ல. யாருக்கு வேணுமா கேக்கலாமா?
1: யாருக்கு வேணாலும் கேக்கலாங்க. யாருக்காக வேணும்?
0: எங்க கூட்டாளிக்கு ஐரீனே, அப்புறம் கூட்டாளி செல்வி, தங்கச்சி ராணி, எலிசபெத், அப்புறம் இன்னொரு கூட்டாளி மகேஷ், அப்புறம் எத்தனைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அந்த பாட்டு விரும்பி கேக்குறேன்.
1: சரி, எல்லோருக்காகவும் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி, எங்கயோ போய்கிட்டு இருக்கீங்க போல.
1: ஆமா, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
0: திடீர்னு கிடைச்சிருச்சு அழைப்பு.
1: ஆமா.
0: சரி, பாட்டை மறந்துடல.
1: பாட்டை மறக்கல.
0: யாருக்காக வேணும்?
1: எல்லா மலேசிய மக்கள் எல்லாத்துக்காகவும்
0: ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பத்திரமா போங்க, சரியா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: வணக்கம் ஐயா, கருணாநிதி பேசுறேன், ஜலப்பாங்கல இருந்து.
1: என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
0: ஓகே, ஐ டோன்ட் நோ இந்த சாங் குவாலிஃபை நாட். உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, அப்படி
1: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, யாருக்காக?
0: கலாதேவி, மறைந்த என் மனைவி கலாதேவி என்ற மகேஷுக்கு.
1: சரி, அவங்களுக்காக உங்களுடைய நினைவாக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய நினைவுகளை இன்றைய மலரும் நினைவுகள் சொல்ல போகுதுங்க. என்ன பாட்டு, யாருக்காக வேணும், அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நண்பரே.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: என் பேர் புகழேந்தி.
1: புகழேந்தி, நல்ல பெயர், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: ஓகே, உன்ன வகையை கண்டுகொண்டால் பாடல் எனக்கு வேணும். என்னோட நந்தி ஒருத்தவங்க, அவங்க பேர் புனிதா.
1: கேப்போ. நன்றி.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஏந்தி பேசுறேன்.
1: சகுந்தலா சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
0: நாளைக்கு என்னோட சொந்தக்கார பையனுக்கு பர்த்டே.
1: அவர் பெயர் எடுத்துங்க.
0: பவின்குமார்.
1: பவின்குமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்தை முன்கூட்டியே சொல்லிக்கலாம். அவருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு போடுங்கயா.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. நேர்மையா அவர் பயணிக்கணும்ன்றதுக்காகவா? அதே மாதிரி அவர் நேர்மையான வழியிலேயே போகட்டும். ரொம்ப நன்றி.
0: ஆமாயா, ஆமாயா, நன்றியா, நன்றியா.

0: வணக்கம், இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சங்கர்.
0: சங்கர், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பினாயில இருந்து.
0: பினாயில இருந்து யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
2: என்னோட பாட்டிக்காக. பாட்டி பேரு தாயம்மா. அவங்களுக்காக வந்து மலர்ந்து மலர், அந்த பாச மலர் படத்துல இருந்து.
0: அச்சோ, அப்பாவை ஓவர்டேக் பண்ணி நீங்க பேசுறீங்களா? பாவம் அப்பா. அப்பாக்கு ஸ்கிரிப்ட் மறந்துருச்சா?
1: இல்ல, எனக்கு கேக்க தெரியல, அவங்க கேட்டாங்க.
0: சரி பரவாயில்ல, அப்பாவுக்காக உதவி செஞ்சிருக்காங்க நினைச்சுப்போ. பாட்டிக்காக தானே சொன்னாரு?
1: ஆமா, பாட்டிக்காக
0: சொன்னாங்க. வாகனத்துல போயிட்டு இருக்கீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்ல, வீட்டுல இருக்காங்க.
0: ஓ, வீட்டுல இருக்கீங்க. சரி, வீட்டுல சந்தோஷமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: கண்டிப்பா, நன்றி, ரொம்ப நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: நந்தினி பேசுறேன்.
1: நந்தினி, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஆக்சுவலி எல்லாம் என்னோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும், அப்புறம் மறைந்த என்னோட மாமன்னர் அவருக்கும்.
1: நீங்க கேட்ட மாதிரி அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேப்போம். நன்றி.
0: நன்றி.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலே மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு ஞானி ஒருவர் கடை தெருவிலும் மக்கள் கூடும் இடத்திலெல்லாம் அரிய பல கருத்துக்களை செய்திகளாக சொல்லிக்கொண்டே போவார். எல்லோரிடமும் ஒன்றை மறக்காமல் சொல்வார். அது என்னன்னு கேட்டா, உங்களின் அசலை மறந்து விடாதீர்கள், அசல் இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், இதை மறந்து விடாதீர்கள், ஒரு நாள் அவ்விடம் வந்துவிடும், அப்போது நாம் கண் விழித்து பார்ப்போம், அப்போது கண் விழிப்பதை விட இப்போதை கண் திறந்து விடுங்கள், அதுதான் சரி என்பார். இந்த செய்தி நம்ம ரொம்ப கவனமா பாக்கணுங்க. அப்போ அங்கிருந்த ஒருவர் அந்த ஞானியிடம், அப்படி என்றால் என்ன விவரம் சொல்லுங்களேன் என்றார். உடனே ஞானி சொன்னார், குழந்தையின் தாய் குழந்தையை தேடுவாள், வேர்கள் கிளைகளை தேடிக் கொண்டிருக்கின்றன, பாவ செயல்களில் ஈடுபடுபவர்களை மனித குலமே ஏற்காத குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நரகம் தேடிக்கொண்டிருக்கிறது, தண்ணீர் குளத்திலே அடங்கி கிடந்தாலும் காற்றானது அதை உறிஞ்சி தனக்குள்ளே அடக்கிக் கொள்கிறது, ஏனென்றால் உலகத்தில் அதீத தேவைப்படும் பொருட்களில் காற்று தண்ணீர் இரண்டுமே பொருந்தி போகின்றன என்று அழகாக சொன்னார் அந்த ஞானி. பாருங்கள், இந்த காற்றும் தண்ணீரும் நமக்கு எப்படி இருக்குது? காற்று தண்ணீருக்கு விடுதலை கொடுக்கிறது. எப்படி? அந்த தண்ணீர் மேக மண்டலத்துக்கு காற்றே அப்படியே அழைச்சிட்டு போகுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அங்கேதான் இருக்க போகிறோமோ என்று தண்ணீர் நினைக்குது. நாம நினைச்சுக்கிறோம்ல, நாம் மன்னரை வாழ்வை தாண்டி மறு உலக வாழ்வை நோக்கி போகிறோம் என்பதை மறந்து இவ்வுலக வாழ்வே நிரந்தரம், இதை தேடுவதிலேயே வாழ்நாள் முழுவதும் செலவழித்து எந்த பயனும் இல்லாமல் அப்படியே போட்டுவிட்டு யாரிடம் சொல்லாமலும், ஏன் தான் எவ்வளவு எங்கே சேர்த்து வைத்திருக்கணும் என்பதை கூட சொல்லாமலும் போய்விடுகிறோமே, அதை நினைக்கணும். அந்த தண்ணீர் குமிழிகள் நினைக்காமல் அங்கேயே இருக்கும் நினைச்சுக்கிட்டுக்கல, கொஞ்ச நேரத்துல பார்த்தா மேக மண்டலத்துல இருக்க போகிறோம் என்ற உறுதியோடு இருந்த நீர் குமிழிகள் எந்த காற்றின் மூலமாகவே மேக மண்டலம் சென்று ஒட்டி கொண்டதோ அதே காற்று மீண்டும் மாலை நேரத்தில் வீச தொடங்கிருச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா என்ன ஆகுது? எங்கிருந்து சென்றதோ அங்கே விரைவாக நீர் குமிழிகள் மழையாய் பொழிந்து பூமியை தான் திரும்பி வந்தடைகள், மீண்டும் கடலுக்குத்தான் செல்கிறது, தன் அசல் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து கொள்கிறது. பாருங்க, கடைசியா இறை வழிபாட்டிலையும் நல்ல சிந்தனையும் இருப்பதுதான், அதன் மூலமாகத்தான் எந்த அளவுக்கு மன நிம்மதியும் அதில் இன்பமும் கிடைக்கிறது, அதை அறிந்தால் அதில் உறுதியாக நம்ம இருப்போம். அதனால உறுதியான நிம்மதியை தேடித்தரக்கூடியது அதுதான் அசல். அசலை தேடி அழைத்து செல்றது சிறந்ததாக இருக்கும். அதனால நாம் வாழ்வு எனும் அசலை தேடும் அழகிய பயணத்தை ஞானி சொல்வதைப் போல தேடி பெற்றுக் கொள்ளணும். அசல் எங்கே உற்பத்தியானதோ அதை தேடி செல்லும். நாம் மண்ணிலிருந்து உருவானோம், மண்ணுக்கே நாம் செல்ல போகிறோம் என்ற ஒரு அசல் செய்தியை மனதில் வைத்து நாம் சிந்தனையோடு வாழ வேண்டும். அந்த சிந்தனைக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயன் மூலமாக அழகாக வாழ்வதற்கு வழி தேடுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. இறைவா, எங்களுடைய சிந்தனையிலையும் கலந்தவனே, எங்களுடைய அறிவை தந்தவனே, எங்களுக்கு ஆற்றலை தந்தவனே, எல்லா நிலைகளிலும் சரியான வழியை காட்டுபவனே, எங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாயாக, சிறந்த வாழ்வை தருவாயாக, அனைவரிடத்திலும் அன்போடு நடந்து கொள்ளும் நல்ல அறிவையும் தருவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அத்தியம் நிலையில கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் நிலையில சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: rounds, bro. I'll take you down in two legs.
1: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவாங்க.
2: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
1: திருத்த முடியாது.
2: இப்படி ஆச்சு.
1: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
2: என்னங்க நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதையை பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜஹோர் தஞ்சோங் பிலாபாஸ் துறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த வியூக வர்த்தக பொருள்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்பட்ட கொள்கலன் ஒன்றை மலேசிய எல்லைக் கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS முடக்கியது. AKPSின் இந்த துரித நடவடிக்கையை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டூழியங்களை ஆதரிக்கும் வர்த்தக தடமாக மலேசியா மாறிவிடாமல் இருப்பதை இந்நடவடிக்கை உறுதி செய்துள்ளது என்றார். நாடு முழுவதும் பல மேம்பாட்டு உள்கட்டமைப்பு பராமரிப்பு திட்டங்களை மேற்கொள்ளும் வகையில் 2027 வரவு செலவு திட்டத்தில் அமைச்சர்களுக்கு இடையில் அதிகபட்ச ஒதுக்கீட்டை பொதுப்பணி அமைச்சு பெறும் என்ற நம்பிக்கையை துணை அமைச்சர் டெத்தோஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் முன்வைத்துள்ளார். முந்தைய வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்நோக்கி வந்த குடியேற்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பேராக், சுங்காய், கொலபிகாம் பகுதிகளை சுற்றியுள்ள மொத்தம் 120 குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர்கள் பல ஆண்டுகளாக எதிர்நோக்கிய சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமேங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையில் உணவு மூலப்பொருள் விலை ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றம் கண்டுள்ளது. இதற்கு தானியம், சீனி, தாவர எண்ணெய் ஆகியவற்றின் விலை உயர்வும் பங்களித்துள்ளதாக ஐநா வேளாண் உணவு அமைப்பு FAO தெரிவித்துள்ளது. ஜூலையில் FAOவின் உணவு விலை குறியீடு சராசரியாக 131.1 புள்ளிகளை எட்டியது. இது ஜூன் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 0.6 விழுக்காடு அதிகமாகும். பிரேசில் ரியோ டி ஜெனைரோவில் உலங்கூர்தி ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 4 பலியாகினர். அவர்களில் 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கொலம்பியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திஜுகா தேசிய பூங்கா அமைந்துள்ள மலைப்பாங்கான பகுதியில் அந்த உலங்கூர்தி விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது. விளையாட்டு. 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. பிலிப்பைன்ஸை 1-0 வென்ற கோலில் வென்ற அரிமா மலாயா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அரிமா மலாயாவின் ஒற்றை கோலை பவித்ரன் குணாலன் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை காணங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, தற்கொலை இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் உள்ளதாகும். அதற்கு தண்டனை மறுமையில் நீடித்த நரகமாகும். மன ஆறுதலும் பொறுமை உபதேசம் மறுமை சிந்தனையும் இல்லாததால் தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றனர். வல்ல இறைவன் கூறுகிறான், உங்கள் ஆத்மாக்களை கொன்றுவிடாதீர்கள், நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அன்புடையோனாக இருக்கின்றான். எவரேனும் அல்லாஹுவின் வரம்பை மீறி அக்கிரமமாக இவ்வாறு செய்தால் நாம் அவரை மறுமையில் நரகத்தில் சேர்த்து விடுவோம். இவ்வாறு செய்வது அல்லாஹுவுக்கு மிக சுலபமானதே என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 4:29 எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான். உலகில் தற்கொலை செய்து கொள்பவர்கள் பல வழிகளில் செய்து கொள்கின்றனர். எவர் எப்படி தற்கொலை செய்வாரோ அந்த நேரத்தில் அவருக்கு எப்படி வேதனை இருக்குமோ அதன் வேதனையை நரகில் நிரந்தரமாக அனுபவிப்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் இரும்பு ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்வானோ அவன் அதே ஆயுதத்தால் நரகில் வேதனை செய்யப்படுவான். எவர் விஷமருந்தி உயிரை போக்கிக் கொள்வாரோ அவரின் விஷம் அவரின் கையில் இருக்கும் நிலையில் நரகில் துன்பப்படுவான். மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அவர் நரகக் குழியில் குதித்து கொண்டே இருப்பார், எப்பொழுதும் மீட்சியடைய காணவே மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் ஆதாரம் புகாரி.

நல்லது நேயர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்தில் ஒருவர் அதிவீரத்துடன் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார். ஏனைய தோழர்கள் இவரின் வீரத்தை புகழ்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் ஒரு நரகவாதி என்றார்கள். நபி தோழர்கள் திடுக்கமடைந்தார்கள். இத்துணை வீரம் காட்டி போர் புரிந்தவர் நரகவாதி என்றால் நாம் எப்படி சொர்க்கவாதிகளாக முடியும் என யோசித்தனர். இதன் உண்மையை அறிவதற்காக சில நபித்தோழர்கள் அவ்வீரரின் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் அவ்வீரனுக்கு உடம்பெல்லாம் பலத்த காயம் ஏற்படவே வலி தாங்க முடியாமல் தன் வாளை நிலத்தில் குத்தி தன் நெஞ்சை அதில் பதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்ட அத்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடி வந்து நடந்தவைகளை கூறினர். நரகவாதிக்குரிய வேலையை கடைசியில் அவர் செய்து கொண்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஆதாரம் புகாரி.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாக ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம், ஏனெனில் ஒருவேளை அவர் நல்லவராக இருந்தால் அவர் நன்மையை மேலும் அதிகரித்துக் கொள்ளக்கூடும், ஒருவேளை அவர் தீயவராக இருந்தால் தீமையை விட்டு அகன்று பிழை பொறுப்பு தேடக்கூடும் என்றார்கள். நூல் ஆதாரம் முஸ்லிம். இறை நம்பிக்கையாளர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று எல்லாமல்ல அல்லாஹ் சுபானோ தலா அல் குர்ஆன் அத்தியாயம் 2:153 இவ்வாறு கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. மற்றொரு அதிசில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான், என் அடியானின் இரு கண்களை போக்கிவிடுவது கொண்டு அவனை நான் சோதித்து அவன் அதன் மீது பொறுமை கொள்வானேயானால் அவ்விரு கண்களுக்கு பகரமாக நான் அவனுக்கு சுவர்க்கத்தை வழங்குவேன். ஆக நேர்களே, சோதனையிலும் வேதனையிலும் பொறுமை காத்து இம்மை மறுமை வாழ்வின் வெற்றிக்கு உழைத்திட எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

உங்க எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னும் உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 24 2026 ஆகஸ்ட் 9 வந்திருக்கு. பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை நாளே விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருந்தாலும் கூட சில மாநிலங்கள் இன்றைக்கு வந்து பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. நம்ம நேர்கள்லாம் வேலைக்கு போறாங்க. அப்ப ஒருவேளை நம்ம நிகழ்ச்சி இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்தா பத்து பத்திரமா வேலைக்கு போங்க. மற்றபடி விடுமுறையில் இருக்கக்கூடிய நேர்கள், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வா இருக்கட்டும். வார நாட்கள் அப்படி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும், ஓய்வே எடுக்காத அளவுக்கு வார இறுதி நாட்கள் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையாவது நல்ல ஒரு ஓய்வு நம்ம எடுத்துக்கோ. என்ன, தொடக்க பாடலுக்கு போகலாமா? சிவன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நுழைவோம். வணக்கம் இன்னல்ல 10 மணி வரைக்கும் ரவீன் உங்க கூட இணைந்திருப்பேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க.

சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில நேற்று வந்த சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். குறிப்பா இணையதளங்கள்ல வந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். மாட்சிமை தங்கிய மாமண்டரின் உத்தரவுக்கு இணங்க தபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையம் RCI-இன் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பரிந்துரைகளும் கண்டறியப்பட்ட விஷயங்களும் எந்தவித சமரசமும் இன்றி முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வந்து உத்தரவு அளித்திருக்காரு. அந்த அறிக்கையின் மீதான விசாரணை விரிவாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு இணங்க இந்த விவகாரம் இருப்பதாக பிரதமர் வந்து பேஸ்புக்ல குறிப்பிட்டிருக்காரு. இஸ்தானா புக்கித் துங்குல மாட்சிமை தங்கிய மாமன்னருடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பு மேற்கொண்டதுக்கு அப்புறமா தமக்கு தெரிவிக்கப்பட்ட விவகாரங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. பிரதமர் தெரிவித்துள்ள இன்னொரு செய்தியை பார்ப்போமா. நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் சீன பள்ளிகளுக்கு சிறப்பு அரசாங்க நிதி அறிவிக்கப்படவிருக்கின்றது. மலாக்கா அலோர் காஜால நடைபெற்ற கெலும்பாங் மடானி நிகழ்ச்சியில உரையாற்றியதற்கு அப்புறமா பிரதமர் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அனைத்து வகை பள்ளிகளுக்கும் சமமான ஆதரவை வழங்க மடானி அரசாங்கம் உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சீன மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட இந்த சிறப்பு நிதி தொடர்பான விவகாரங்கள் அடுத்த 2 வாரங்களுக்குள் தனியாக நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சி மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிறைவா இன்னொரு செய்தியை பார்த்துடலாமா. மலேசியாவும் சிங்கப்பூரும் தொழில்துறை சார்ந்த தங்களின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சு வந்து தெரிவித்திருக்கு. சிங்கப்பூருக்கான அலுவல் பயணத்தின் போது அக்குடியரசின் ஆழ்வளத்துறை இடைக்கால அமைச்சரை தாம் சந்தித்திருப்பதாக மனிதவள அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா கிக் தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் பார்த்தோம்னா AI சார்ந்த நுணுக்கங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால AI மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்துவது குறித்து இரு நாடுகளும் ரொம்ப மும்முரமா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலான செய்திகளை தெரிந்துக்க நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத படித்து தெரிந்துக்குவோம். சரிங்களா, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேளுங்க.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தபோங் அஜீப் விவகாரம் அரசு விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைகள் முழுமையாக விசாரிக்கப்படும் அரசாங்கம் உறுதி. நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் பேரரசர் திட்டவட்டம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜஹோர் தஞ்சோங் பிலபாஸ் துறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருந்த வியூக வர்த்தக பொருட்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் கொள்கலன் ஒன்றை மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS முடக்கியது. AKPS இன் இந்த துரித நடவடிக்கையை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாராட்டியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூழியங்களை ஆதரிக்கும் வர்த்தக தடமாக மலேசியா மாறிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் நிலை பாட்டிற்கு இணங்க இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது என்றார் அவர். பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதில் மனிதநேயம், நீதி, பன்னாட்டு கொள்கைகளை மலேசியா தொடர்ந்து கடைபிடிக்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் உறுதியளித்துள்ளார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க தபோங் அஜி குறித்த அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு பரிந்துரையும் முழுமையாக விசாரிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும். இந்த விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தபோங் அஜி வாரிய நிர்வாகத்தின் 2014 முதல் 2020 வரையிலான அதன் செயல்பாடுகள் குறித்த 211 பக்க அறிக்கை கடந்த மாதம் 29 நாள் வெளியிடப்பட்டது. இதனிடையே தபோங் அஜி வாரியம் குறித்த அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயப்பட வேண்டும் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பொறுப்புகளை கையாளும் ஒவ்வொரு தரப்பினரும் உரிய நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை தடுக்க இத்தகைய நடவடிக்கைகள் அவசியம் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக புகித்துங்கு அரண்மனையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேரரசர் சந்தித்தார். இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் தொடர்புடைய அமைச்சுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச் செயல்களை களைய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என மாமன்னர் வலியுறுத்தினார். குறிப்பாக நாட்டின் நுழைவாயில்களில் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்படும் ஆக்ககரமான செயலாக்க நடவடிக்கையின் வாயிலாகவும் தொடர்ச்சி கண்காணிப்பின் வாயிலாகவும் பாதுகாப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பல மேம்பாட்டு உள்கட்டமைப்பு பராமரிப்பு திட்டங்களை மேற்கொள்ளும் வகையில் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அமைச்சர்களுக்கு இடையில் அதிகபட்ச ஒதுக்கீட்டை பொதுப்பணி அமைச்சு பெறும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட தயார்நிலை அடிப்படையில் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM, மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியம் CIDB, பொதுப்பணித்துறை JKR ஆகியவற்றின் பரிந்துரைகளை சேகரிக்கும் பணியில் அமைச்சு இறங்கி உள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது மாசிலான் தெரிவித்தார். முந்தைய வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்நோக்கி வந்த குடியேற்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பேராக், சுங்காய், கொலபிக்காம் பகுதிகளை சுற்றியுள்ள மொத்தம் 120 குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர்கள் பல ஆண்டுகளாக எதிர்நோக்கிய சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நாகோமேங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் எந்தவொரு மலேசியரும் பின்தங்கிவிடவோ ஓரங்கட்டப்படவோ கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான நிலைப்பாட்டை மடானி அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. இனப்பின்னணி, சமூக நிலை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் ஒற்றுமை அரசாங்கம் மக்களின் நலனுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் என எடுத்துரைத்தார். இதனிடையே இந்த நில சிக்கலுக்கான தீர்வை எட்டும் உறுதிப்பாட்டில் அயரா அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய சுங்காய் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மனிதவள சுகாதார இந்திய விவகார தேசிய ஒருங்கிணைப்பு செயற்குழு தலைவர் டாக்டர் ஏ சிவனேசன் அவர்களுக்கும் அனைத்து அரசாங்க பணியாளர்களுக்கும் ங்கா கோபெங் தனது பாராட்டினை தெரிவித்தார். நேற்றிரவு சுங்காய் டிஏபி மாநில தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த விருந்தில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த 1200 மேற்பட்ட விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.

0: அதிகம் என அந்த உலக அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் 2022 பதிவான மிக அதிகமான எண்ணிக்கையை காட்டிலும் 18.2 விழுக்காடு குறைவாகும். அதேவேளை மாதத்திற்கு மாதம் என்ற அடிப்படையில் தானிய விலை 3.4 விழுக்காடும் கருங்கடல் ஏற்றுமதி பாதிப்பால் கோதுமையின் விலை 5.8 விழுக்காடும் அதிகரித்துள்ளது. மேலும் பல இடங்களில் நிலவும் அளவுக்கு அதிகமான வெப்பநிலையால் சோளத்தின் விலை 3.6 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் FAO தெரிவித்துள்ளது. பல்கேரியாவின் ரொமானியா எல்லைப்பகுதியில் துருக்கியையும் யுக்ரைனையும் இணைக்கும் பால்கான் எரிவாயு குழாய் பகுதியில் திருகோதி ஒன்று வெடித்து சிதறிய சம்பவத்தில் தமக்கு தொடர்பில்லை என யுக்ரைன் தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக அந்த திருகோதி யுக்ரைனிய ராணுவத்தால் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடியது என பல்கேரிய தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. அதேவேளை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் யுக்ரைனிய பேராளரிடம் விளக்கம் கோரி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் விவகாரம் தொடர்பில் யுக்ரைன் பல்கேரியாவிற்கு ஒத்துழைத்து வருவதாக கியேவ் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போரில் திருகுருதி ஒன்று நேட்டோ வான்பகுதிக்குள் ஊடுருவிய ஆக அண்மைய சம்பவமாக இது உள்ளது. பிரேசில் ரியோ டி ஜெனைரோவில் உலங்கூர்தி ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 4 பலியாகினர். அவர்களில் 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கொலம்பியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திஜுகா தேசிய பூங்கா அமைந்துள்ள மலைப்பாங்கான பகுதியில் அந்த உலங்கூர்தி விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது. இச்சம்பவத்தில் விமானியும் பெண்கள் 3 தீ காயங்களுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். அப்பெண்கள் 15 சிறுமி ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாட அந்த பிரேசிலிய நகர சென்றிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து பிலிப்பீன்ஸை 1 சுழியம் என்ற கோலில் வென்ற அரிமாமலாயா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தேசிய அணியின் விளையாட்டாளர்கள் நிர்வாகிகள் காட்டிய உத்வேகம் மலேசிய அணி தொடர்ந்து அடுத்தடுத்து சுற்றுகளுக்கு முன்னேற தயாராக இருப்பதை புலப்படுத்தியுள்ளதாக இடைக்கால பயிற்றுநர் தான் செங் ஹோ தெரிவித்தார். அரிமாமலாயாவின் ஒற்றை கோலை பவித்ரன் குணாலன் புகுத்தினார். நிறைவாக கார்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் ஹொராசியோ மெஸ்ஸி நேற்றிரவு தனது 68 வயதில் காலமானார். நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்ததை அடுத்து அவர் உயிரிழந்ததாக தென் அமெரிக்க கார்பந்து கூட்டமைப்பு கொமவேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் அண்மையில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியின் போது ஜார்ஜ் மெஸ்ஸியின் உடல்நிலை மிகவும் கேள்விக்குறியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை கார்பந்து கிளப்புகள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளன. தபோங் அஜி விவகாரம் அரச விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைகள் முழுமையாக விசாரிக்கப்படும் அரசாங்கம் உறுதி. நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் பேரரசர் திட்டவட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1955 இன்றைய நாளில் கோலலம்பூர் கிங்ஸ் ஹவுஸில் மலாயா கூட்டரசு அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 10 அமைச்சர்கள் பதவியேற்ற உடனே நடைபெற்றது. இதன் மூலம் உள்ளூர் தலைவர்களின் தலைமையில் நாட்டின் நிர்வாகம் அதிகாரப்படியாக தொடங்கியதை குறிக்கும் வரலாற்று நிகழ்ச்சியாக இஃது அமைந்தது. இந்த நிகழ்ச்சி பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டின் நிர்வாக அதிகாரம் உள்ளூர் மக்களின் கைகளுக்கு மாற்றப்பட்டதற்கான அடையாளமாகவும் சுயாட்சி அரசாங்கம் உருவாவதற்கான வலுவான அடித்தளமாகவும் அமைந்தது. மேலும் 1957 August 31 நாள் மலாயா கூட்டரசு சுதந்திரம் அடைவதற்கான வழியை அமைத்துக் கொடுத்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

எங்கிருந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாலும் உங்க எல்லோருக்குமே காலை வணக்கம். ரவி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். வணக்கம் இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோங்க. அந்த அளவீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் தானே. ஆனா இது நமக்கு தெரிந்ததுதான், வார நாட்கள்ல காட்டிலும் வார இறுதி நாட்கள் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு. சனிக்கிழமைகள்ல தான் நம்ம அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா. கிட்டத்தட்ட 57 விழுக்காட்டினர் சனிக்கிழமைகள்ல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை தான் விடுமுறை ஆரம்பிக்குது, அதனால அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 55 விழுக்காட்டினர் மகிழ்ச்சியா இருக்காங்களாம். ஏன் அது குறையுது 2 விழுக்காடு? மறுநாள் திங்கட்கிழமை நாளைக்கு வேலைக்கு போனோம், அது நினைக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி கூட குறையுது சிலருக்கு. திங்கட்கிழமை 46 விழுக்காட்டினர் மகிழ்ச்சியா இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை 44 விழுக்காடு, புதன் 45 விழுக்காடு, வியாழன் 46 விழுக்காடு, வெள்ளி 48 விழுக்காடு. இப்படிலாமா பிரிச்சு மனிதர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அளவிடணும். முதல்ல சொன்னது போலதான், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சி நம்ம மறந்துடுறோம் பாருங்க. அதனால ரொம்ப யோசிக்காதீங்க. இன்றைய பொழுது நமக்கு இருக்கு, நல்ல மகிழ்ச்சியா இருப்போம். உங்களுக்கு 1-10 வரைக்கும் எண்கள் கொடுத்து 1-10 ஒரு எண்ணை தேர்வு செய்யுங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னா நீங்க எந்த எண்ணை தேர்வு செய்வீங்க? ரொம்ப யோசிக்காம மகிழ்ச்சியா இருப்போம் நம்ம.

சரிங்க, நீங்க புத்தக புழுவா? புத்தகத்தையும் உங்களையும் பிரிக்க முடியாதா? அப்படின்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கான ஒரு நாள். இன்றைக்கு வந்து புத்தக விரும்பி தினமா சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், புத்தக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள்லாம் வீட்டுல வாங்கி வைப்போம். அதான் படிச்சிருக்கோமா? சிலருக்கு கேட்டா நேரமே இல்லைங்க, எங்கங்க படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சர்வசாதாரணமா நம்ம அமர்ந்து சும்மா கை தொலைபேசிய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பார்க்கும் போதே அவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம். அதுல 15 நிமிடத்தை ஒதுக்குனா நல்ல ஒரு புத்தகம் படிக்கலாம், உண்மையா இல்லையா? நம்ம நாட்டுல புத்தகம் படிப்பதற்கான ஆர்வம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நாட்டுல கோலாலம்பூர் அனைத்து உலக புத்தக விழா நடைபெறும். கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த ஆண்டு வந்து 2.4 மில்லியன் பேர் சென்றிருக்காங்களாம். அதுல 60 விழுக்காட்டிற்கும் அதிகமானவர்கள் 40 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த நன்னாளில் ஒரு சிந்தனை எடுக்கலாமா? ஒரு மாதத்திற்கு ஒரு புத்தகம் கூட வேண்டாம். இன்றைக்கு ஒரு பக்கம் படிங்க, நாளைக்கு அது 2 பக்கமாகலாம், மறுநாள் அது இன்னும் இரட்டிப்பாகலாம். அங்க போக போக அதிகமான புத்தகங்களை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நம்புங்க, இந்த புத்தகம் உலகத்துக்குள்ள நம்ம நுழையும் போது நமக்கு தெரியாத அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. இன்றைக்கு புத்தக விரும்பி தினம் அப்படின்றதுனால ஒரு சின்ன நினைவூட்டல வணக்கம் மின்னல் உங்களுக்கு கொடுக்குது. யாருக்காவது இன்றைக்கு நீங்க ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க, அவங்க படிக்கட்டும், சரிங்களா?

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
1: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க. நகைச்சுவை இல்லனா எப்படி?
2: ஒரு போட்டுல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் வழியாச்சு.
1: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
3: ஒருவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
4: காலப்படம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: ஓ, அதுவா? புதிய ஜாலூர் கம்மிலாம் வாங்கிட்டேன்ல, அதான். அதோட ஒரு செல்பி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
1: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
2: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
1: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
2: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

உடிநாராயன் சுஜாதா அந்த பாடலை பாடி இருந்தாங்க. 7:44 ஆயிருச்சு. வணக்கம் இல்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் சொல்லி இருந்தோம், இந்த புத்தக புழு புத்தக பிரியருக்கான ஒரு நாள், புத்தக விரும்பி தினம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல. 40 வருடங்களுக்கு காணாமல் போன ஒரு புத்தகம் இப்ப கைக்கு வந்திருக்கிறது நினைச்சு அந்த கடை உரிமையாளர் பூரிச்சு போயிருக்காங்க. கலிபோர்னியால இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த கடையோட உரிமையாளர் வந்து ஜெனிஃபர் மெக்ஃபெர்டன். இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அன்றைக்கு கடையை சாத்திர நேரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா யாரோ ஒரு பொருளை அனுப்பியிருக்காங்க. அந்த பொருளை திறந்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னா, ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல மன்னிப்பு கடிதம் இருக்கு, கூடவே $100 வந்துட்டு அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தை எழுதியவர் என்ன சொல்லிருக்காருன்னா, 80களில் அவர் அந்த புத்தக கடைக்கு வந்துட்டு அந்த புத்தகத்தை எடுத்திருக்காரு, திருப்பி கொடுக்கல. அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால அந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், பணம் செலுத்தல. திடீர்னு வீட்டை சுத்தம் பண்ணும் போது அந்த புத்தகம் வந்திருக்கு. சரி, இப்பயாவது அந்த புத்தகத்தை நம்ம கொடுப்போம்னு சொல்லி நான் புத்தகத்தை கொடுக்கறதுக்காக ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கூடவே $100 வைத்து கொடுக்கற, மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. ஜெனிஃபருக்கு என்ன அதிர்ச்சினா, 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன இந்த புத்தகம் மீண்டும் நம்ம கடையை தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டுதான் அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. அந்த புத்தகத்துடைய தற்போதைய விலை பார்த்தோம்னா ஒரு 500 ரிங்கிட்டிற்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை நமக்கே இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் போது, ஆனா நம்மில் பலருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. நூலகத்துக்கு போவாங்க, இல்ல பள்ளியில படிக்கும் போது கூட நம்ம அந்த மாதிரி செய்திருப்போம். இந்த புத்தகத்தை இரவில் வாங்கும் போது மீண்டும் கொடுக்கற பழக்கம் இருக்காது. நண்பர்கிட்ட படிச்சுட்டு கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நீங்க வாங்கிருப்பீங்க, மீண்டும் கொடுத்திருக்க மாட்டீங்க. அது அவங்க பெருசா கொடுத்தா பரவாயில்லைங்க. அதெல்லாம் கேட்காம அந்த புத்தகத்தை நம்மளோட உரிமையாக்கிக்கிறது தான் தவறு இல்லையா? சரி, வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம். இசை புயல் இசையில

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் மின்னல் FM.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதைத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
4: கூடிய சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
3: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
4: இப்படிக்கு
3: மின்னல் FM.
5: மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி மகாயிர் திட்டத்தின் வாயிலாக தவணை முறையில் பணம் செலுத்தி பள்ளி சீருடைகளை வாங்கும் திட்டம் பிள்ளைகளை பள்ளிக்கு தயார்படுத்துவதில் பெற்றோரின் சுமையை குறைக்க உதவும். இந்த முனைப்பு குடும்பங்கள் பள்ளி தேவைகளுக்கான பொருள்களை பெற உதவும். அதேவேளை வருமானத்திற்கான வாய்ப்பையும் உள்ளூர் தொழில் முனைவோரையும் வலுப்படுத்தும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே தெரிவித்தார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடு குறித்து கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக AI பேச்சு துணையாகவும் நண்பராகவும் பயன்படுத்தும் போக்கு கவனிக்கத்தக்கது என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். புதிய தகவல்களையும் கருத்துகளையும் பெற AI உதவ முடியும் என்றாலும் அத்தொழில்நுட்பம் மனிதரல்ல என்ற நிதர்சன உண்மையை இளையோர் உணர வேண்டும். எனவே அதனை நண்பராகவோ தோழியாகவோ கருதுவது ஏற்புடையதன்று என அமைச்சர் கூறினார். காஜாங் சிரம்பான் நெடுஞ்சாலையில் பயணி ஒருவர் அல்சா ரக வாகனத்திலிருந்து பாதியளவு உடல் வெளியே தெரியும்படி ஆபத்தான வகையில் சென்ற